0: ఏకవిశేషం దత్తే సప్తదశేణ ప్రజాయతే
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanta Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Bhava Sharva Ishana Pashupati Rudra Ugra Bhima Mahadeva మహాదేవాభిధాన అష్టకస్య అధికరణం వాచ్యం పరం బ్రహ్మ.
3: అధికరణం ఇత్యస్య వాచ్యం, అధికరణం నామ ఆధేయాధికరణ భావః నాస్తి, వాచ్యం ఇత్యర్థః పరం బ్రహ్మ.
2: అస్య సకల శబ్ద వాచ్యత్వేపి పరభావ బోధకత్వేన ముఖ్యతయా భవాది శబ్దాభిధేయత్వేన న అన్య శబ్దాభిధేయత్వ అభిధేయత్వ భంగ ప్రసంగః అభావ అభావ ప్రసంగః.
3: అర్థం పురియదా? సకల శబ్దవాచ్యత్వం సిద్ధాంతే అంగీకృతం వర్తతే సకల శబ్దవాచ్యత్వం. తర్హి అష్టౌ నామాని విశిష్య కిమర్థం గృహీతాని? అష్ట శబ్దవాచ్యత్వం యది ఉచ్యతే తర్హి అష్టభిరేవ శబ్దైః సహ వాచ్యః ఇది ఖలు స్యాత్ ఇత్యతే. అప్రి ఉద్దేశమిల్ల పరభావ బోధకత్వేన ముఖ్యతయా అష్టౌ నామాని గృహ్యంతే. పరభావం ఎన్నాను వ్యాఖ్యానం అంటారు ఇవర్. విశిష్య జన్మాది కారణత్వ తదుపద ఉపపాదక గుణబోధకత్వేనే త్యర్థః. జన్మాది కారణత్వస్య ఉపపాదకాః ఏ గుణాః, ఎంత గుణం ఇరుందాల్ జన్మాది కారణత్వం సిద్ధిక్కుమో అంత గుణంగళే వచ్చిండ, అంత గుణంగళే ప్రవృత్తి నిమిత్తమా వచ్చిండు, ఎంత శబ్దంగళ్ ఇరుకో అంత శబ్దంగా ఇంక సంగ్రహం పండి వచ్చిరుగా. అష్టౌ అయ్యో అన్ని అవి ఎక్కించి గుణవాచకా భవంతి, పరంతు విశిష్య జన్మాది కారణత్వం ముఖ్యం. అది లక్షణత్తు చేరందరికి ఇలా అంద అంద లక్షణత్తులే లక్షణం జన్మాది కారణత్వం. అంత జన్మాది కారణత్వత్తే నిరూపిక్కకూడియ జన్మాది కారణత్వం ఎదునాల సమర్థనం పడినమో అంత గుణங்களே சொல்லக்கூடிய பேர்கள் ముఖ్యமா வச்சிருக்கு. క్రమేణ వ్యాఖ్యానం కరోతి భవః ఇత్యస్య కర్త భవతి ఇతి భవః.
2: సర్వత్ర సదా భవతి,
3: సర్వదా భవతి, సర్వదా భవతి ఇత్యర్థ.
2: భూధాతోః సత్తార్థత్వాత్,
3: భూధాతోః సత్తార్థత్వాత్, భూసత్తాయాం
2: సర్వత్ర అనువర్తమానం సద్రూపం బ్రహ్మ ఇతి
3: విజ్ఞాయతే. సర్వత్ర అనువర్తమానం సద్రూపం బ్రహ్మ విజ్ఞాయతే. సద్రూపం సత్తారూపం బ్రహ్మ విజ్ఞాయతే, అది అదనుడే స్వరూపం.
4: అచేతనేపి వస్తుని సద్రూపం బ్రహ్మ
3: స్వభావ దృశ్యతే ఇతి తదపేక్షతే కథమితి వదతి
4: అగ్రే.
3: పశ్యంతు బ్రహ్మ సకలస్య ప్రపంచస్య ఉపాదానం ఇది యదా ఉచ్యతే. ఉడనే ఒక కేల్వి వరు ఉన్న తెలియమా, ఇప్ప మృత్ ఘటస్ ఉపాదానం ఇది అంగీక్రియతే లోకే స్పష్టం. తస్య అదికి ఎన్న తెలివ ఇత్యుక్తే మృత్ ఘట ఇది ప్రతీతి దృశ్యతే ఖలు. తత్ర సామానాధికరణీయ శబ్ద ప్రయోగో భవతి మృత్ ఘట సువర్ణం కుండలం ఏవచ ఉపాదాన ద్రవ్యం. ఉపాదాన ద్రవ్యవాచక శబ్దేన ఉపాదేయ ద్రవ్యవాచక శబ్దస్య సామానాధికరణీయ ప్రయోగ లోకే దృశ్యతే సర్వత్ర సువర్ణం కుండలం మృత్ ఘటః ఇత్యేవం యద్యత్ మృణ్మయం సర్వత్ర మృత్ మృత్ మృత్ ప్రయోగం కర్తుం శక్యతే. యద్యత్ సువర్ణమయం తత్ర సువర్ణం సువర్ణం ఇది ప్రయోక్తుం శక్యతే. తద్వత్ బ్రహ్మైవ యది జగతః ఉపాదానం స్యాత్ లోకస్య ప్రపంచే విద్యమానస్య సర్వస్య ఉపాదానం స్యాత్ తర్హి బ్రహ్మ ఘటః ఇది ప్రయోగః ప్రతీతి అపేక్షతే. కుత్రాపి బ్రహ్మ సామానాధికరణీయ ప్రతీతి అస్తి వా ఇదం బ్రహ్మ, ఇదం బ్రహ్మ ఇది ప్రతీతి నాస్తి తథా నాస్తి ఖలు. తరి కథం బ్రహ్మ బ్రహ్మణ ఉపాదానత్వం అదకు ఏదాదొరు తెలివి కొడుక ముడిమా కట్టా అదకు తెలివి ఇరుకు. బ్రహ్మణ బ్రహ్మ ఉపాదానత్వం కేన రూపేణ ఇత్యుక్తే సత్వేన రూపేణ. సత్వం బ్రహ్మణ స్వరూపం స్వరూపే అంతర్గతం సచ్చిదానందం లక్షణతులు ఇరుకు ఇల్లయా. చిత్తం ఇరుకు అనా చిత్తం ఇంద వెళ్ళి జడ వస్తుని ప్రతీయతే సత్వం ప్రతీయతే ఖలు. తత్ర విద్య తత్ర ఉపాదానే ఉపాదాన పదార్థే విద్యమానం సర్వమపి రూపం ఉపాదేయే ప్రతీయతే అపేక్ష నాస్తి. ఏదో ఒక రూపం తెలియదు అంతా పోదు. इदानीं मृदि अनेके धर्माः भवन्ति, तत् सर्वम् आदाय प्रतिदृ नास्ति नास्ति, ज्ञायते खलु? किं मृदि घटे अप्रतीयमानः कोऽपि धर्मः उचितः? आसीत् पिण्डरूपेण आसीत्, पिण्डो घटः इति प्रतितिर्नास्ति यतो न तत्र तद् तत् किं भवति येन रूपेण प्रतितिर्नास्ति तद् रूपं तर्कभाषया उच्यते चेत् उपादान तावच्छेदकं नास्ति तावदेव, येन रूपेण तद् उपादानं भवति तद् रूपं तत्र प्रतीयते तत् पूर्वमग तर्हि ब्रह्मणः केनचित् रूपेण कार्ये अनुवृत्तिः अनुवृत्ततया कार्य कार्येषु सर्वेषु अनुगततया प्रतितिरपेक्षते. मृत् घटः, मृत् शरावः, मृत् पात्रं, मृत् अपि वर्णम् अन्त माद्रि सन् घटः, सन् पटः, सन् वृक्षः, सन् सर्वत्र सन् இது எங்க சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் சொல்லலாம். எது எல்லாம் தெரியறதோ இருக்கிறதா தானே தெரியறது? சத்வேன பிரதியதே இதம் மகத் பிரமாணம் அஸ்மாகம். சத்ரூபம் கிஞ்சித் வஸ்து சர்வத்ர அனுகததையா பிரதியதே சர்வேஷு பிரபஞ்சே பிரபஞ்ச பதார்த்தேஷு எத்யத் பிரதியதே எத்யத் ஞாயதே எல்லாமே சத்துன்னு தெரியறது. தத் சத் சத் வஸ்து ஏகம் தெரியறது, ஏகமா தெரியறது இல்லையா? சரி, ஏகம் கிமபி வஸ்து சர்வத்ர அனுகதம் அனுகதமா இருக்கு. நையாயிகானாம் அப்படி ஜாதி சித்தம் இதமே ஒரு பிரமாணம். ஜாதி இது ஏக பதார்த்த கிமத்தம் கிமத்தம் கல்பிதே அனுகத பிரதீத்தியா. அனுகத பிரதீதி இருந்தா ஏதோ ஏகமா ஏகமாக ஒரு வஸ்து தெரியறதுன்னு அர்த்தம், இல்லைன்னா அனுகத பிரதீதி வராது. கடத்துவம் கிமர்த்தம் அங்கீகரியதே? கடம் வியக்தயஸ்து பின்னா, பரந்து சர்வத்ர அயங்கடா அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி. கடம் வியக்தயஸ்து பின்னா, கடம் வியக்திஷு பின்னாஸ்து சத்ஸ்வபி அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி. தாம் பிரதீதிம் நிர்வோடும் தத்ர தஸ்யாம் பிரதீதோ ஏகம் கிமபி விஷயோ வர்த்ததே. அது வியக்தி இல்லை, சரி அந்நிய கிஞ்சித் கல்பனியம் இது ஜாதி கல்பியதே. தேனைவ நியாயேனா அந்த நியாயம் சமானம். தேனைவ நியாயேனா சர்வத்ர சத் சத் சத் இது பிரதீதி அஸ்தி. அது சத்தா ஜாதி சொல்லக்கூடாது. நையாயிகஸ்ய சத்தா ஜாதி திரிஷ்வேவதேன அங்கீகரியது. இது சர்வத்ர அனுபவியதே. தரிஹி தது அந்த சத்துன்னு தெரியக்கூடிய வஸ்து ஏதோ ஒரு தனி அத்தூபமாத்மனூபதி பரமாத்மனஹ பிரத்யக்ஷம் நாஸ்தி இது நமக்கு ஏம ருதி சத்ரூபேண பிரத்யக்ஷம் அங்கீக்ரியதே அங்கீகர்த்தவ்யமே பவதி.
4: உபாதானதாவச்சேதக தர்மாஹ சர்வே தத்ர சர்வே தர்மாஹ தத்ர அபேக்ஷந்தே இது நாஸ்தி
3: தத் ஏன ரூப தத் ஏன ரூபேண பிரதியதே தேன ரூபேண உபாதானம் தரிஹி சத்வேன ரூபேண பரமாத் பிரம்ம உபாதானம் பரியாப்தம் ததேவ ததர்த்தமேவ இதம் வியாக்யாயதே
4: சர்வத்ர அனுவர்த்தமானம் சத்ரூபம்
3: சர்வத்ர அனுவர்த்தமானம் இது ஏகம் விசேஷணம் தத்தம் சத்ரூபம் பிரம்மா இது விஞ்ஞாயதே.
2: ததா ஹி ஸ்ருதிஹி சதேவ சௌம்யே ரிதந்தம்
3: சௌம்யே தமக்ர ஆசி ஹே சௌம்ய. சௌம்ய இது சம்போதனம். சௌம்ய உத்தாலக ஸ்வேதகேதும் உபதிஷதி ஹே சௌம்ய இதம் இதானி திருஷ்யமானம் இதம் ஜகத் அக்ரே அக்ரே இத்துக்தே சிருஷ்டேஹ பூர்வம் சதேவ ஆசி சத்ரூபமாக ஏதோ ஒரு வஸ்துவா இருந்தது. அது ஒரு வஸ்து எப்படி தெரியுது? ஏகமே அத்யதீயம்
2: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா.
3: அங்கேயும் சத்யம் இருக்கு.
2: சத்யாத்ம பிராணாராமம் ஆனந்தம் சன்மஹா
3: இத்யாதி சத் சத் எங்க எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்ருதிகள் போட்டிருக்கா.
2: சன்மஹா இத்யாதி சன்கடஹா சன்பட்டஹா இதி சர்வ வஸ்துஷு அனுவிருத்தியா சத்ரூபஸ்ய பிரம்மணஹா சர்வோபாதானத்வம் சித்யதி
3: வியாக்யாதம்.
2: மிருதுபரக்தம் ஹட்டாதிகம் ஹி மிருதுபாதானமிஷ்யதே.
3: மிருதுபரக்தம் ஹி ஹட்டாதிகம் மிருதுபாதானகமிஷ்யதே. உபரக்தம் நம்ம தேன சம்பத்தம் இது
2: யுத்தம்
3: மிருதுபரக்ததையா பிரதீதி மிருத்கடா இது பிரதீதி. மிருத்தோட சேர்ந்து தெரியறதுன்னு அர்த்தம். மிருதுபரக்தமா தெரியறதுனாலே மிருத்து, அதனால தானே மிருத்து உபாதான காரணம் சொல்லுவோம். மிருதுபரக்தம் ஹி ஹட்டாதிகம் மிருதுபாதானகமிஷ்யதே ததா சத்ரூபம் பிரம்மா பவசப்த வாச்சியம் பவதி. லோகத்திலையும் அப்படிதான் இருக்கு. அந்த சத்ரு சச்சப்தசி வியாக்கியானம் ஜாதம். भवशब्दस्य व्याख्यानं जातं
4: तत्र जन्मस्थितिलय कारणत्वं तत्र कथं भवतं सर्वत्र सत्ता
3: तथा न जगदुपादानत्वं निरूपयितुं तस्य उपयोगः वर्णितः खलु इदानीं सत्तारूपत्वं तस्य अपेक्षते सत्तारूपत्वं विद्यते चेदेव जगदुपादानत्वं तस्य निरूपयितुं शक्यते सत्तारूपत्वं तर्हि सत्त्वेन रूपेण ब्रह्मणः प्रतिपादकः शब्दः भवति भवशब्दः भूधातोः सत्तार्थकत्वात् अतः भवशब्दस्तु परमात्मनः जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति तस्मात् तस्य सङ्ग्रहः एवं रीत्या सर्वत्र योजनीयः
2: सर्वशब्देन श्रीहिंसायामिति धात्वर्थवशात्
3: अत्र जगत् संहर्तृत्वं तत्प्रतिपादनाय सर्वशब्दः लय लय संहर्ता उपसंहर्ता प्रलयकाले श्रुहिंसायाम् इति धातुः धात्वर्थवशात् सकलसंहर्तृब्रह्म प्रतिपाद्यते इदानीं श्रुतयः उच्यन्ते
2: तस्मादुपसंहर्त्रे महाग्रसाय नमः
3: महाग्रासाय
2: महाग्रासाय नमः
3: महान् ग्रासः यस्य सः ग्रासः न ग्रह गृह्यते கிரஸ்யதே இது கிராசம் சாதாரணமா கிராசம் சொன்னால் இத முழுங்கிறது இல்லையா சாப்பிடக்கூடியது அதுவும் இருக்கு சாதாரணமா சாப்பிடும் பொழுது இது இருக்கு இல்லையா இவன் கிறிஸ்துவாக்களுக்கு பிடிச்சதே அதுக்கு கிராசம் பேர் பரமாத்மா மகாகிராசா இத்துக்கு சமக்ரம் தஸ்ய கிராசா இது வை நமஹா அஸ்து
2: யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பவதஹ ஓதன ஓதன
3: यस्य ब्रह्म च क्षत्रं च उभे भवत ओदनः मृत्युर्यस्योऽसि उपसेचनं कैत्था वेद यत्र सः इति कठोपनिषद्वाक्यम् यस्य ब्रह्मणः ब्राह्मणक्षत्रियादिकं सर्वम् ओदनः भवति मृत्युः उपसेचनं भवति सर्वसंहर्ता इति तात्पर्येण श्रुतिः एवं कल्पनया साहित्यश्लोकवत् अस्ति समग्रं जगत् ओदन मृत्युः उपसेचनम् ओदनम् பட்சணம் பண்றதுக்கு தானே உபசேஜனம் என்ன அவலேகம் மாதிரி இருக்கும் இல்லையா இதுதான் உபசேஜனம் மிருத்யுவே உபசேஜனமா வச்சுட்டு சமகிர பிரபஞ்சத்தையும் சாப்பிடக்கூடியவர் அர்த்தம் பரமாத்மாவை வர்ணனம் பண்றது
2: இத்தியாதி சர்வசம்ஹர்த்ரு பிரம்ம ஸ்ருயதே நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் பிரம்ம
3: நிருபாதிக பரமைஸ்வர்ய விசிஷ்டத்துவ நிருபாதிகமான பரமைஸ்வர்யம் பரமம் ஐஸ்வர்யம் நிருபாதிக பரமைஸ்வர்ய விசிஷ்டத்துவ ஈசான சப்த வாச்சியம் பிரம்மா ஈசான சப்தேனாபி பிரம்ம ஈசான நிருபாதிக ஐஸ்வர்யம்
4: நிருபாதிகம்னா
3: சாபேட்சம் நாஸ்தி அஸ்மாக்கம் ஐஸ்வர்யம் சாபேட்சம் பவதி அஸ்மதபேட்சையா அன்யஸ்ய ஐஸ்வர்யம் ததபேட்சையா அன்யஸ்ய இது சாபேட்சம் ஐஸ்வர்யம் பரமாத்மனத்து நிரபேக்ஷ நிருபாதிகம் ஐஸ்வர்யம்
2: ய இமான் லோகா நீஷத ஈஷினீபி இது ஸ்ரவணா
3: ஈஷனீபி
4: ஈஷினீபி
3: ஈஷினீபி நிர்காலம் அத்ர ஈஷனீபி நிர்கு இது இதெல்லாம் அங்க இருக்கு அந்த அதர்வ சீர்ஷத்தில் இருக்கு
2: பூர்வம்
4: ஏவமேவ
2: ஈஷினீபி
4: தித்யேவ அஸ்தி அத்ர சிம்பல் கிருத்வா
3: அஸ்து அது அந்த உபநிஷத்தை பார்க்கணும் அதிலிருந்து நிறைய வாக்கியங்கள் எடுத்து எடுக்கிறார் இவர் ஈஸ்வரஸ்ய
2: ஈஸ்வரஸ்ய ஈஷிதம் வியாபேக்ஷிதயா பசுபதி
3: அபேக்ஷதயா
2: வியாபேக்ஷதயா பசுபதி
3: ஈஷிதம் ஈஷிதம் வியாபேக்ஷதயா ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யம் வேணும் இல்லையா ஒருத்தர் நியந்திரணம் பண்றதா இருந்தா நியமிக்க கூடியதோன்னு வேணும் அது அபேட்சிச்சுதான் நியமனம் பண்ண முடியும் ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்ய அபேக்ஷதயா பசுபதி சப்தவாச்சியம் பவதி ப்ரஹ்ம ஈஷிதவ்யஹ பசு
2: ததா ஹி ஸ்ருயதே யேஷாம் ஈஷே பசுபதிஃ பசூனாம் சதுஷ்பதாம் உதச்சத்விபதாம் இத்யாதி
3: சதுஷ்பதாம் த்விபதாம் த்விபதஹ கே சதுஷ்பதஹ கே
4: மிருகா
3: மிருகா மிருகா சொல்லக்கூடாது மிருகம் சொன்னா சம்ஸ்கிருதத்துல மான் மான் அர்த்தம் பசுஹு இது வக்தவ்யம் பசுஹு இத்தேவ சர்வேஷாம் ஜந்தூனாம் கிரஹணாய பசுஹு இத்தேவ வக்தவ்யம் மிருகா சொன்னா ஹரிணஹ இது அர்த்தம் மான்
2: பாஷ சம்பந்தேன பசுத்வ வியவஹாரத் பசுக்ரஹண பசுக்ரஹணாத்
4: पशुपाशद्वयं
3: सर्वे जीवाः अत्र ग्राह्याः पशुशब्देन ग्राह्याः सर्वेषां तद्विपदां चतुष्पदां सर्वेषां प्राणिनां पशुशब्देन ग्रहणं कर्तव्यं तत् पशुशब्दः इति लिखितः अत्र पशुशब्दोऽपि जीवेषु शक्त्या प्रयुज्यते इति न भ्रमितव्यं गौण्या प्रयुज्यते पशुशब्दः पशुः इत्युक्ते जीवः इति वाच्यार्थः नास्ति पशुः इत्युक्ते एवं चतुष्पदामेव पशुः इति वाचकशब्दः परन्तु अत्र शास्त्रे जीवसामान्यपरतया पशुशब्दः प्रयुज्यते स तु गौण्या प्रयुज्यते इति पशो पशुरिव पशुः इति அதீனா அந்த கட்டுப்பாடோட இருக்கிறதுனால பந்தனே
4: பந்தன்
2: சக பசு யதா ரஜ்வா பத்யதே தத்வத் அயம் பசு பாஷேன பத்தஹ
3: இதி அபிப்ராயேன கௌண்யா பிரயோஜ்யதே பசுசப்தா தஸ்ய பந்தனம் யத்யத் வர்த்ததே சர்வம் பாஷசப்தேன உச்யதே
2: அனேன சிதசின் நியாமகம் பிரம்மா இதி விஜ்ஞாயதே
3: சிதசின் நியாமகம் சிதாம் சிதாம் அஜிதம் அஜிதாம் ச நியாமகம் பிரம்மா இதி லப்யதே
2: संसार रुद्रावकत्वात् रुद्रशब्दवाच्यं ब्रह्म
3: अग्रे रुद्रशब्दः संसार रुग् रुजं द्रावयति इति रुद्रः रुजं द्रावयति इति रुजः संसार रोगः संसारात् मोक्षं ददाति इत्यर्थे
2: तरति शोकमात्मवित् व्याधि
3: रुग् रुजौ रुजः जकारान्तशब्दः अधिक दुःखं रोगः इत्यादि अर्थः तत् द्रावयति द्रावयति इत्युक्ते
2: तरति
3: शोकम् आत्मवित् परमात्मवित् शोकं तरति श्रुतिर्वदति
2: परतेजोभिरनाभिभवनीयत्वात् उग्रशब्दवाच्यत्वं ब्रह्मणः
3: उग्रः इत्युच्यते कुतः उग्रः न इन्नोरुत्राल इदु पण्ण मुडियादु न शक्यते अन्येन स्वाधीनीकर्तुं न शक्यते अतः उग्रः इत्युच्यते परतेजोभिरनभव अनभिभवनीयत्वा अभिभवं तिरिम अभिभूतम् अभिभवम् इन्दमारि वार्ता केळ्पडलिया अभिभूतम् तदीयं स्वरूपं न दृश्यते अन्यदीयेन स्वरूपेण तर्हि तेन इदम् अभिभूतम् इत्युच्यते मरञ्जिपोडद तत्र इदं पदं सुवर्णं तैजसम् इत्युच्यते खलु तस्य रूपं पार्थिवेन रूपेण अभिभूतं दीपिकायां प्रयोगो भवति अदेनार्थं मरणि पोयिर्गे पार्थिवेन रूपेण अभिभूतं भवति सुवर्णस्य अद् सुवर्णं तैजसं न भास्वरशुक्लमार्गणल्या अद् पीतरूपं तेयते तद् पीतत्वात् पृथिवी इति पूर्वपक्षी वदति तथा नास्ति तद् पार्थिवं पीतरूपं वर्तते पार्थिवेन पीतरूपेण सुवर्णस्य तैजसं रूपं तत्र अभिभूतं अत्र अभिभूतं नाम कोऽर्थः तद् तेरियदिल्लेनर्थः इदनाल अद् तेरियदिल्लेनर्थः अस्तु अर्थः अवगतः खलु परतेजोभिः अनभिभवनीयं मरक्यमुडियात तेजस् तेजः अपेर्पेट्टु तेजस् इरुक्रदनाल उग्रः उग्रशब्दवाच्यत्वं ब्रह्मणः
4: ಇದಂಚ್ಯತೆ
3: ಇದಂ ತಸ್ಯ ಅಭಿಭಾವಕಂ ಭವತಿ ಇತ್ಯುಚ್ಯತೆ
2: ಸತ್ಪ್ರಕಾಶಃ ಪರಪ್ರಕಾಶಃ ನಿಯಾಮಗತಯಾ ನಿಖಿಲಚೇತನ ಭಯಹೇತುತಯಾ ಭೀಮಶಬ್ದಾದಿ
3: ಯದಿ ಪರಮಾತ್ಮನಃ ತೇಜಸಾ ಇದಂ ಸರ್ವಂ ಅಭಿಭೂತಂ ಸ್ಯಾತ್ ಇದುವೇ ತಿಳಿದುಕವೇ ಮುಡಿಯಾದು ಉಲಹಮೇ ಪ್ರಕಾಶಿಕ್ಯಾದ ಪರಂತು ತಸ್ಯ ಭಾಷಾ ಸರ್ವಂ ಇದಂ ವಿಭಾಗೀನ ಶಬ್ದ ಅತಃ ಇದಂ ತಸ್ಯ ಅಭಿಭಾವಕಂ ನ ಭವತಿ ಇತ್ಯೇವ ತಾವದೇವ ವಿವಕ್ಷಿತ
2: ನಿಯಾಮಕತಯಾ ನಿಖಿಲಚೇತನ ಭಯಹೇತುತಯಾ ಭೀಮಶಬ್ದಾಭಿಧೇಯಂ
3: ನಿಖಿಲಚೇತನ ಭಯಹೇತುತಯಾ ಭಯಮಿಲ್ಲಾಮ ಪ್ರವರ್ತಿಕ್ಯಾದ ಇಲ್ಲಯಾ ಭೀಷಾಸ್ಮಾತ್ ವಾತಃಪವತೆ ಭೀಷೋದೇತಿ ಸೂರ್ಯ ಅಂದ್ರೆ ಎತ್ತ ಬಂಧನದಲ್ಲಿ ಇರುವವರೆಗೂ ಭಯ ತಾ ಇಲ್ಲ ಪ್ರವರ್ತಿಕ್ಯಾದ ಇದು ಭಯ ಇರ್ಕೋ ನಿಯಾಮಕತ್ವೇನ ನಿಯಾಮಕಸ್ಯ ವಿಷಯ ಭಯಂ ಭವತಿ ಅತಃ ನಿಖಿಲ ಚೇತನ ಭಯ ಹೇತುತಯ ಭೀಮಶಬ್ದಾಭಿಧೇಯಂ ಬ್ರಹ್ಮಾತ ಭೀಮ ಭಯ ಹೇತುತ್ವ ಭೀಮ ಇತಿ ಉಚ್ಯತೆ
2: ಮಹತ್ವೇನ ದಿವ್ಯಮಾನತಯ ಮಹಾದೇವ
3: ಮಹಾತ್ಮ ಮಹತ್ವೇನ
2: ದಿವ್ಯತಿ
3: ದಿವ್ಯತಿ ದಿವ್ಯತಿ ಪ್ರಕಾಶತೆ ರಮತೆ ರಮತೆ ಮಹತ್ವೇನ ರಮತೆ ಮಹತ್ವ ಇರಂದಾಲ್ என்ஜாய் பண்ணலாம் இல்லையா. மகத்துவேன ரமதே இது மகாதேவா
2: சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்மஜ்ஞான யோகைஸ்வர்யே மஹதி மஹீயதே தஸ்மாத் உச்யதே மஹாதேவ.
3: நம்மளே சொல்ற மாதிரி ஸ்ருதியே சொல்றது கஸ்மாத் உச்யதே மஹாதேவ.

0: चिदचित् विशिष्टाद्वैतम्, चिदचित् विशिष्टाद्वैतम् एव विशिष्टाद्वैतम् इति लाघवेन वयं व्यवहरामः, विशिष्टाद्वैतम् इति. तत्रापि स्थूलचिदचित् स्थूलचिदचित् विशिष्टम्, सूक्ष्मचिदचित् विशिष्टम्, ரெண்டுமே சேர்த்து விசிஷ்டாத்வைதம் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கும். சிவ விசிஷ்டாத்வைதம், சிவரூபம் பரமாத்மானம் ஸ்வீகிருத்ய விசிஷ்டாத்வைத ஏவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தஹ ஏவ உச்சதே. காரணீபூதம் காரியபூதஞ்ச, காரணரூபேணாபி ஏகமேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே, காரியரூபேணாபி ததேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே. தத் கதம் இது பிரச்சனை பவதி கலு, அது ரூபபேதம் பிரகல்பதே, ரூபபேதேன ததேவ காரணம், ரூபபேதேன ததேவ காரியம், பரமாத்மா காரியமா அம்மா இது கதம் விசிஷ்டரூபேண ஸ்வரூபேண ந, ஸ்வரூபேண காரியம் நாஸ்தி, ஸ்வரூபேண காரணம் அப்படி ந. சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்ட ரூபேண காரணம், ஸ்தூல சிதஜித் விசிஷ்ட ரூபேண காரியம். ஸ்தூலம்னு தெரியக்கூடியது, சூக்ஷ்மனா அது நம்ம சாட்சாத் அவகந்தும் அசக்கியம். சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சிதஜித் விசிஷ்டம் தத் காரியம் பவதி, அத ஜகத் ஜன்மாதி காரணம் பிரம்ம இது சித்தாந்த, இது சித்தாந்த கிருத.
1: காரணம் யதாஸ்தி ததா ததா காரியமபி அஸ்தி,
0: அஸ்து ததே அஸ்தி, கதாசித் கேவல காரண மாத்திரேன திஷ்டதி பிரளய காலே, ததா காரியம் நாஸ்தி, நாஸ்தி காரிய ரூபேன யதா வர்த்தது தானி காரண ரூபேன அபி வர்த்தது. அத்ர கிஞ்சித் வியாக்கியானே கிஞ்சித் லிகிதம் அஸ்தி அந்தே, தத் அத்ர கிஞ்சித் சூக்ஷ்மாம்சாஹ அஸ்தி வா இதி பஷ்யாமி, அஸ்தி சேத் ஸ்வஹ வத. ஆத்மவித் சோகம் தரதி இத்யுச்யதே, ஆத்மசப்தேன பரமாத்மா உச்யதே, பரமாத்ம ஜ்ஞானினஹ புருஷஸ்ய சோகதரணம் பவதி இத்யுச்யதே கலு. தரி பரமாத்ம ஜ்ஞானினஹ சோகதரணம் பவதி பவதி சேத் தத்ர அஸ்ய சோகதரணாய பரமாத்ம ஜ்ஞானம் அபேக்ஷதே இதி ஞாயதே. பரமாத்ம ஜ்ஞானம் கதம் உபகரோதி இத்யுக்தே பரமாத்ம அனுக்ரஹ த்வாரா இதி வக்தவ்யம். தரி அஸ்ய சோக நிவர்த்தியர்த்தம் பரமாத்மா அனுக்ரஹ பரமாத்மானுக்ரஹோபி ஏகம் காரணம் இது ஏவம் ரீதியா லப்யதே, சாட்சாத் லப்யதே. பரமாத்ம ஜ்ஞானஸ்ய சோக நிவர்த்தியம் பிரதி காரணத்வம் உச்யதே அனுக்ரஹ த்வாரா இதி ததா வக்தவ்யம் பவதி.
2: சத்தாய லோகானாம் சித்தியே சச்சானந்த ரூபாய சிவாய பரமாத்மனே.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

பதே நமஹ வரியசே நமஹ வரதாய வந்தியாய நமஹ சங்கராய நமஹ பரமேஸ்வராய நமஹ கங்காதராய நமஹ சூலதராய நமஹ பரார்த்தைக பிரயோஜனாய நமஹ சர்வ

ாய நம அபரிச்சேத்யாய நம கௌரீபர்த்ரே நம கணேஸ்வராய நம அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நம த்ரிவர்காய நம ஸ்வர்க சாதனாய நம ஞானகம்யாய நம.

ஈஷாய நமஹ, சுசயே நமஹ, அந்தராய நமஹ, சர்வ பிரணய சம்வாதினே நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, ஈஷாய பினாகினே நமஹ.

உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்ய ப்ரிய பக்தாய நமஹ, ப்ரியம்பதாய நமஹ, தாந்தோதயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசான நிலையாய சூக்ஷ்ம

ஆவே நமஹ ஆலோகாய நமஹ சம்பாவ்யாய நமஹ ஹவ்யவாஹனாய நமஹ லோககாராய நமஹ வேதகாராய நமஹ சூத்ரகாராய நமஹ சநாதனாய நமஹ மஹர்ஷயே கபிலாச்சாரியாய நமஹ விஸ்வதீப்தயே நமஹ த்ரிலோசனாய நமஹ பினா

நமஹ ஓஜஸ்வினே சுத்த விக்ரஹாய நமஹ ஹிரண்யரேதசே நமஹ தரணயே மரீச்சயே நமஹ மஹிமாலயாய நமஹ மஹாஹ்ரதாய நமஹ மஹாகர்பாய நமஹ சித்த விருந்தாரவந்திதாய நமஹ வ்யாக்ரசர்மாதராய நமஹ வ்யாலினே நமஹ மஹாபூதாய நமஹ மஹாநிதயே நமஹ அமிர்தாங்காய நமஹ அமிர்தவபுஷே நமஹ பஞ்சயஜ்ஞாய நமஹ பிரபஞ்சனாய நமஹ பஞ்சவிம்சதி தத்வஜ்ஞாய நமஹ பாரிஜாதாய நமஹ பராவராய நமஹ சுலபாய நமஹ சுவ்ரதாய சூராய நமஹ வாங்மயைக நிதயே நமஹ நிதயே நமஹ வர்ணாஶ்ரமகுரவே நமஹ வர்ணினே நமஹ சத்ருஜித் சத்ருதாபணாய நமஹ ஆஶ்ரமாய நமஹ க்ஷபணாய நமஹ க்ஷாமாய நமஹ ஞானவதே நமஹ அசலாச்சலாய நமஹ பிரமாணபூதாய நமஹ துர்க்ஞேயாய நமஹ சுபர்ணாய நமஹ வாயுவாஹனாய நமஹ தனுர்தராய தனுர்வேதாய நமஹ குணராசயே நமஹ குணாகராய நமஹ அனந்ததிருஷ்டயே நமஹ ஆனந்தாய நமஹ தண்டாய தமயித்ரே நமஹ தமாய நமஹ அபிவாத்யாய நமஹ மகாச்சாரியாய நமஹ விஸ்வகர்மணே நமஹ விசாரதாய நமஹ வீதராகாய நமஹ விநீதாத்மனே நமஹ தபஸ்வினே நமஹ பூதபாவனாய நமஹ உன்மத்தவேஷாய பிரச்சன்னாய நமஹ ஜிதகாமாய நமஹ அஜிதப்ரியாய நமஹ கல்யாண

ரத்னப்ரபவே நமஹ, அவ்யயாய நமஹ, லோகபாலாய நமஹ, அந்தர்ஹிதாத்மனே நமஹ, கல்பாதயே நமஹ, கமலேக்ஷணாய நமஹ, வேதசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞாய நமஹ, நியமாய நமஹ, நியமாஶ்ரயாய நமஹ, சந்திராய நமஹ, சூர்யாய நமஹ, ஷணயே நமஹ, கேதவே நமஹ, விராமாய நமஹ, விதுருமச்சவயே நமஹ, பக்திகம்யாய நமஹ, பரம் ப்ரஹ்ம மிருகபாணார்ப்பணாய நமஹ, அனகாய நமஹ, அத்ரிராஜாலயாய நமஹ, காந்தாய நமஹ, பரமாத்மனே நமஹ, ஜகத்குரவே நமஹ, சர்வகர்மாச்சலாய நமஹ, த்வஷ்ட்ரே நமஹ, மங்களாய மங்களாவ்ருதாய நமஹ, மஹாதபசே நமஹ, தீர்கதபசே நமஹ, ஸ்தவிஷ்டாய நமஹ, ஸ்தவிராய நமஹ, த்ருவாய நமஹ, அஹ்னே நமஹ, சம்வத்சராய நமஹ, வ்யாப்தயே நமஹ, ப்ரமாணாய நமஹ, பரமாய நமஹ, தபசே நமஹ, சம்வத்சரகராய நமஹ, மந்த்ராய ப்ரத்யயாய நமஹ, சர்வதர்ஷனாய நமஹ, அஜாய நமஹ, சர்வேஸ்வராய நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, மஹாரேதசே மஹாபலாய நமஹ, யோகினே நமஹ, யோக்யாய நமஹ, மஹாரேதசே நமஹ, சித்தாய நமஹ, சர்வாதயே நமஹ, அக்னிதாய நமஹ, வசவே நமஹ, வசுமனசே நமஹ, சத்ய சர்வ பாபஹராய நமஹ, ஹராய நமஹ, அமிர்தாய சாஸ்வதாய நமஹ, சாந்தாய நமஹ, பாணஹஸ்தாய பிரதாபவதே நமஹ.

நமஹ வீதபயாய நமஹ விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ நித்யாய நமஹ நித்ய கல்யாணாய நமஹ புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ தூரஸ்ரவசே நமஹ விஸ்வசஹாய நமஹ தியேயாய நமஹ துஸ்வப்னநாசனாய நமஹ உத்தாரகாய நமஹ துஷ்க்ருதிக்னே நமஹ துர்தர்ஷாய நமஹ துஸ்ஸஹாய நமஹ அபயாய நமஹ அநாதயே நமஹ புவே நமஹ புவோ லக்ஷ்மியை நமஹ கிரீட்டி த்ரிதசாதிபாய நமஹ விஸ்வகோப்த்ரே நமஹ விஸ்வபர்த்ரே நமஹ சுதீராய நமஹ ருசிராங்கதாய நமஹ ஜனநாய நமஹ ஜனஜன்மாதயே நமஹ ப்ரீதிமதே நமஹ நீதிமதே நமஹ நயாய நமஹ விசிஷ்டாய நமஹ காஷ்யபாய நமஹ பானவே நமஹ பீமாய நமஹ பீமபராக்ரமாய நமஹ பிரணவாய நமஹ சப்ததாசாராய நமஹ மஹாகாயாய மஹாதனுஷே நமஹ ஜன்மாதிபாய நமஹ மஹாதேவாய நமஹ சகலாகமபாரகாய நமஹ தத்வாதத்வவிவேகாத்மனே நமஹ விபூஷ்ணவே நமஹ பூதிபூஷணாய நமஹ ரிஷயே நமஹ ப்ராஹ்மண விஜிஷ்ணவே நமஹ ஜன்ம மிருத்யுஜராதிகாய நமஹ யஜ்ஞாய யஜ்ஞபதயே நமஹ யஜ்வனே நமஹ யஜ்ஞாந்தாய நமஹ அமோக விக்ரமாய நமஹ மகேந்திராய நமஹ துர்பராய நமஹ சேனினே நமஹ யஜ்ஞாங்காய யஜ்ஞவாஹனாய நமஹ பஞ்சப்ரஹ்ம சமுத்பத்தயே நமஹ விஸ்வேஷாய நமஹ விமலோதயாய நமஹ ஆத்மயோனயே நமஹ அநாத்யந்தாய நமஹ ஷட்விம்ஷத் சப்தலோகத்ருஷே நமஹ காயத்ரீ வல்லபாய நமஹ ப்ராம்ஷவே நமஹ விஸ்வாவாசாய நமஹ பிரபாகராய நமஹ சிஷவே நமஹ கிரிரதாய நமஹ சம்ராட் சுஷேணாய நமஹ சுரசத்ருக்னே நமஹ அமோகாய நமஹ அரிஷ்டமதனாய நமஹ முகுந்தாய நமஹ விகதஜ்வராய நமஹ ஸ்வயம் ஜ்யோதிஷே நமஹ அணுஜ்யோதிஷே நமஹ ஆத்மஜ்யோதிஷே நமஹ அசஞ்சலாய நமஹ பிங்களாய நமஹ கபிலஷ்மஸ்ருணே நமஹ சாஸ்திரநேத்ரத்ரயீதனவே நமஹ ஞானஸ்கந்தாய நமஹ மகாஜ்ஞானினே நமஹ நிருத்பத்தயே நமஹ உபப்ளவாய நமஹ பகாய நமஹ விவஸ்வதே ஆதித்யாய நமஹ யோகாச்சாரியாய நமஹ ப்ருஹஸ்பதயே நமஹ உதாரகீர்த்தயே நமஹ உத்யோகினே நமஹ சத்யோகினே நமஹ சதசன்மயாய நமஹ நக்ஷத்ரமாலினே ராகேஷாய நமஹ சாதிஷ்டானாய நமஹ ஷடாஶ்ரயாய நமஹ பவித்ரபாணயே நமஹ பாபாரயே நமஹ மணிபூராய நமஹ மனோகதயே நமஹ ஹ்ருத்புண்டரீகமாசீனாய நமஹ சுக்லாய நமஹ சாந்தாய விருஷாகபயே நமஹ விஷ்ணவே நமஹ கிரஹபதயே நமஹ கிருஷ்ணாய நமஹ சமர்த்தாய நமஹ அர்த்தநாசனாய நமஹ அதர்மசத்ரவே நமஹ அக்ஷய்யாய நமஹ புரூஹுதாய புருஷ்டுதாய நமஹ ப்ரஹ்மகர்பாய நமஹ ப்ருஹத்கர்பாய நமஹ தர்மதேனவே நமஹ தனாகமாய நமஹ ஜகதித்தைஷி சுகதாய நமஹ குமாராய நமஹ குஷலாகமாய நமஹ ஹிரண்யவர்ணாய நமஹ ஜ்யோதிஷ்மதே நமஹ நானாபூததராய நமஹ த்வனயே நமஹ அரோகாய நமஹ நியமாத்யக்ஷாய நமஹ விஸ்வாமித்ராய த்விஜோத்தமாய நமஹ ப்ருஹஜ்யோதிஷே நமஹ சுதாம்னே நமஹ மஹாஜ்யோதிஷே நமஹ அனுத்தமாய நமஹ மாதாமஹாய நமஹ மாதரிஷ்வனே நமஹ நபஸ்வதே நமஹ நாகஹாரத்ருஷே நமஹ புலஸ்த்யாய நமஹ புலஹாய நமஹ அகஸ்த்யாய நமஹ ஜாதூகர்ண்யாய நமஹ பராசராய நமஹ நிராவரணதர்மஜ்ஞாய நமஹ விரிஞ்சாய நமஹ விஷ்டரஸ்ரவசே நமஹ ஆத்மபுவே நமஹ அனிருத்தாய நமஹ அத்ரிஜ்ஞானமூர்த்தயே நமஹ
மகாயசசே நம லோகச்சூடாமணையே நம வீராய நம சண்டசத்யபராக்கிரமாய நம வியாலகல்பாய நம மகாகல்பாய நம மகாவ்ருக்ஷாய நம கலாதராய நம அலங்கரிஷ்ணவே நம அச்சலாய நம ரோசிஷ்ணவே நம விக்ரமோத்தமாய நம ஆஷுசப்தபதயே நம வேகினே நம ப்ளவணாய நம சிகிசாரதயே நம அசம்சிருஷ்டாய நம அதிதயே நம சக்ராய பிரமாதினே நம பாபநாசனாய நம வசுஸ்ரவசே நம கவ்யவாஹாய நம பிரதப்தாய நம விஸ்வபோஜனாய நம ஜர்யாய நம ஜராதிஷமனாய நம லோஹிதாய நம தனூனபாதே நம ரிஷதஸ்வாய நம நபசே நம யோனயே நம சுப்ரதீகாய நம தமிஸ்ரக்னே நம நிதாகாய தபனாய நம மேகாய பக்ஷாய நம பரபுரஞ்சயாய நம முகானிலாய நம சுனிஷ்பண்ணாய நம சுரபயே நம சிசிராத்மகாய நம வசந்தாய மாதவாய நம கிரீஷ்மாய நம நபஸ்யாய நம பீஜவாஹனாய நம ஆங்கீரசே நம.

ஜனகாய நமஹ, சாரு விஷல்யாய நமஹ, லோக சல்ய கிருதே நமஹ, சதுர்வேதாய நமஹ, சதுர்பாவாய நமஹ, சதுராய சதுரப்ரியாய நமஹ, ஆம்னாய நமஹ, சமாம்னாய நமஹ, தீர்த்த தேவ சிவாலயாய நமஹ.

0: न्यायाय नमः, न्यायगम्याय नमः, निरञ्जनाय नमः, सहस्रमूर्ध्ने नमः, देवेन्द्राय नमः, सर्वशास्त्रप्रभञ्जनाय नमः, मुण्डाय नमः, निरूपाय नमः, विकृताय नमः, दण्डिने नमः, दान्ताय नमः, गुणोत्तमाय नमः, पिङ्गलाक्षाय नमः, हर्यक्षाय नमः, नीलग्रीवाय नमः, निरामयाय नमः, सहस्रबाहवे सर्वेशाय नमः, शरण्याय नमः, सर्वलोकभृते नमः, पद्मासनाय नमः, परञ्ज्योतिषे नमः, परावरपरम्फलाय नमः, पद्मगर्भाय नमः, महागर्भाय नमः, विश्वगर्भाय नमः, विचक्षणाय नमः, परावरज्ञाय नमः, बीजेशाय नमः, सुमुखाय सुमहास्वनाय नमः, देवासुरगुरवे देवाय नमः, देवासुरनमस्कृत्याय नमः, देवासुरमहामात्राय नमः, देवासुरमहाश्रयाय नमः, देवादिदेवाय नमः, देवर्षिदेवासुरवरप्रदाय नमः, देवासुरेश्वराय नमः, दिव्याय नमः, देवासुरमहेश्वराय नमः, सर्वदेवमयाय नमः, अचिन्त्याय नमः, देवतात्मने नमः, आत्मसंभवाय नमः, ईड्याय नमः, अनीशाय नमः, सुरव्याघ्राय नमः, देवसिंहाय नमः, दिवाकराय नमः, विबुधाग्रवरश्रेष्ठाय नमः, सर्वदेवोत्तमोत्तमाय नमः, शिवज्ञानरताय नमः, श्रीमते नमः, शिखिश्रीपर्वतप्रियाय नमः, जयस्तम्भाय नमः, विशिष्टम्भाय नमः, नरसिंहनिपातनाय नमः, ब्रह्मचारिणे नमः, लोकचारिणे नमः, धर्मचारिणे नमः, धनाधिपाय नमः, नन्दिने नमः, नन्दीश्वराय नमः, नग्नाय नमः, नग्नव्रतधराय नमः, शुचये नमः, लिङ्गाध्यक्षाय नमः, सुराध्यक्षाय नमः, युगाध्यक्षाय नमः, युगावहाय नमः, स्ववशाय नमः, सवशाय नमः, स्वर्गस्वराय नमः, स्वरमयस्वनाय नमः, बीजाध्यक्षाय नमः, बीजकर्त्रे नमः, धनकृद्धर्मद्वर्धनाय नमः, दम्भाय नमः, अदम्भाय नमः, महादम्भाय नमः, सर्वभूतमहेश्वराय नमः, स्मशाननिलयाय नमः, तिष्याय नमः, सेतवे नमः, अप्रतिमाकृतये नमः, लोकोत्तरस्फुटालोकाय नमः, त्र्यम्बकाय नमः, नागभूषणाय नमः, अन्धकारये नमः, मखद्वेषिने नमः, विष्णुकन्धरपातनाय नमः, वीतदोषाय नमः, अक्षयगुणाय नमः, दक्षारये नमः, पूषदन्तहृते नमः, भूर्जटये नमः, खण्डपरशवे नमः, सकलाय नमः, निष्कलाय नमः, अनघाय नमः, आधाराय नमः, सकलाधाराय नमः, पाण्डुराभाय नमः, मृडाय नमः, नटाय नमः, पूर्णाय नमः, पूरयित्रे नमः, पुण्याय नमः, सुकुमाराय नमः, सुलोचनाय नमः, सामगेयाय नमः, प्रियकराय नमः, पुण्यकीर्तये नमः, अनामयाय नमः, मनोजवाय नमः, तीर्थकराय नमः, जटिलाय नमः, जीवितेश्वराय नमः, जीवितान्तकराय नमः, नित्याय नमः, वसुरेतसे नमः, वसुप्रियाय नमः, सद्गतये नमः, सत्कृतये नमः, सक्ताय नमः, कालकण्ठाय नमः, कलाधराय नमः, माणिने नमः, मान्याय नमः, महाकालाय नमः, सद्भूतये नमः, सत्परायणाय नमः, चन्द्रसञ्जीवनाय नमः, शास्त्रे लोकगूढाय नमः, अमराधिपाय नमः, लोकबन्धवे नमः, लोकनाथाय नमः, कृतज्ञाय कृतिभूषणाय नमः, अनपायक्षराय नमः, कान्ताय नमः, सर्वशास्त्रभृताम्बराय नमः, तेजोमयाय नमः, लोकमायाय नमः, अग्रण्ये नमः, अणवे नमः, शुचिस्मिताय नमः, प्रसन्नात्मने नमः, துர்ஜயாய நமஹ துரதிக்ரமாய நமஹ ஜோதிர்மயாய நமஹ நிராகாராய நமஹ ஜகன்நாதாய நமஹ ஜலேஸ்வராய நமஹ தும்பவீணினே நமஹ மகாகாயாய நமஹ விசோகாய நமஹ சோகநாசனாய நமஹ த்ரிலோகாத்மனே நமஹ த்ரிலோகேஷாய நமஹ சுத்தாய நமஹ சுத்தயே நமஹ ரதாக்ஷஜாய நமஹ அவ்யக்தலக்ஷணாய நமஹ அவ்யக்தாய நமஹ வ்யக்தாவ்யக்தாய நமஹ விஷாம்பத்யே நமஹ வரஷீலாய நமஹ வரதுலாய நமஹ மானாய நமஹ மானதனாய மயாய நமஹ ப்ரஹ்மணே நமஹ விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ ஹம்சாய நமஹ ஹம்சகதயே நமஹ யமாய நமஹ வேதசே நமஹ தாத்ரே நமஹ விதாத்ரே நமஹ அத்ரே ஹர்த்ரே நமஹ சதுர்முகாய நமஹ கைலாசசிகரவாசினே நமஹ சர்வாவாசினே நமஹ சதாங்கதயே நமஹ ஹிரண்யகர்ப்பாய நமஹ ஹரிணாய நமஹ புருஷாய நமஹ பூர்வஜாய பித்ரே நமஹ பூதாலயாய நமஹ பூதபதயே நமஹ பூதிதாய நமஹ புவனேஸ்வராய நமஹ சம்யோகினே நமஹ யோகவித்ப்ரஹ்மணே நமஹ ப்ரஹ்மண்யாய நமஹ ப்ராஹ்மணப்ரியாய நமஹ தேவப்ரியாய நமஹ தேவநாதாய நமஹ தேவஜ்ஞாய நமஹ தேவசிந்தகாய நமஹ விஷமாக்ஷாய நமஹ கலாத்யக்ஷாய நமஹ விருஷாங்காய நமஹ விருஷவர்தனாய நமஹ நிர்மதாய நிரஹங்காராய நமஹ நிர்மோஹாய நமஹ நிருபத்ரவாய நமஹ தர்பக்னே நமஹ தர்பிதாய நமஹ த்ருப்தாய நமஹ சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ சப்தஜிஹ்வாய நமஹ சஹஸ்ரார்த்திஷே நமஹ ஸ்னிக்தாய நமஹ ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ பூதபவ்ய பவண்ணாதாய நமஹ பிரபவாய நமஹ பிராந்திநாசனாய நமஹ அர்த்தாய நமஹ அனர்த்தாய நமஹ மகாகோஷாய நமஹ பரகாரியைக பண்டிதாய நமஹ நிஷ்கண்டகாய நமஹ கிருதானந்தாய நமஹ நிர்வியாஜாய நமஹ வியாஜமர்தனாய நமஹ சத்வவதே நமஹ சாத்விகாய நமஹ சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ அகம்பிதாய நமஹ குணக்ராஹிணே நமஹ நைகாத்மனே நைக கர்ம கிருதே நமஹ சுப்ரீதாய நமஹ சுமுகாய நமஹ சூக்ஷ்மாய நமஹ சுகராய நமஹ தக்ஷிணாய நமஹ அனலாய நமஹ ஸ்கந்தாய நமஹ ஸ்கந்ததராய நமஹ துர்யாய நமஹ பிரகடாய நமஹ ப்ரீதிவர்தனாய நமஹ அபராஜிதாய நமஹ சர்வசஹாய நமஹ விதக்தாய நமஹ சர்வவாஹனாய நமஹ அத்ருதாய நமஹ ஸ்வத்ருதாய நமஹ சாத்யாய நமஹ பூர்த்தமூர்த்தயே நமஹ யசோதராய நமஹ வராஹஸ்ருங்கதிருஷே நமஹ வாயவே நமஹ பலவதே நமஹ ஏகநாயகாய நமஹ ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ ஸ்ருதிமதே நமஹ ஏகபந்தவே நமஹ அநேகதிருஷே நமஹ ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ சாந்தபத்ராய நமஹ சமஞ்சசாய நமஹ பூஷயாய நமஹ பூதிக்ருத்பூதயே நமஹ பூஷணாய நமஹ பூதவாஹனாய நமஹ அகாயாய நமஹ பக்தகாயஸ்தாய நமஹ காலஜ்ஞானினே நமஹ கலாவபுஷே நமஹ சத்யவ்ரத மகாத்யாகினே நமஹ நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ பரார்த்தவ்ருத்தயே நமஹ வரதாய நமஹ விவிக்தாய நமஹ ஸ்ருதிசாகராய நமஹ அனிர்விண்ணாய நமஹ குணக்ராஹிணே நமஹ கலங்காகாய நமஹ கலங்கக்னே நமஹ ஸ்வபாவருத்ராய நமஹ மத்யஸ்தாய நமஹ சத்ருக்னாய நமஹ மத்யநாசகாய நமஹ சிகண்டினே நமஹ கவசினே நமஹ சூலினே நமஹ சண்டினே நமஹ முண்டினே நமஹ குண்டலினே நமஹ மேகலினே நமஹ கவசினே நமஹ கட்கினே நமஹ மாயினே சம்சார சாரதயே நமஹ அமிருத்யவே சர்வதிருஷே நமஹ சிம்ஹாய நமஹ தேஜோராஷயே மகாமணயே நமஹ அசங்கேயாய நமஹ அப்ரமேயாத்மனே நமஹ வீரியவதே நமஹ காரிய கோவிதாய நமஹ, வேத்யாய நமஹ, வேதார்த்த வித்கோப்த்ரே நமஹ, சர்வாச்சாராய நமஹ, முனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியதர்ஷனாய நமஹ, சுரேஷாய நமஹ, சரணாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சப்த ப்ரஹ்ம சதாங்கதயே நமஹ, காலபக்ஷாய நமஹ, கலங்காரயே நமஹ, கங்கணீகிருத வாசுகயே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீபர்த்ரே நமஹ, நிஷ்கலங்காய நமஹ, விஷ்ருங்கலாய நமஹ, த்யுமனயே தரணயே நமஹ, தன்யாய நமஹ, சித்திதாய நமஹ, சித்திசாதனாய நமஹ, நிவ்ருத்தாய நமஹ, சம்வ்ருதாய நமஹ, ஷில்பாய நமஹ, வியூடோரஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏகஜ்யோதிஷே நமஹ, நிராதங்காய நமஹ, நாராயணாராயண பிரியாய நமஹ, நிர்லேபாய நமஹ, நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ, நிர்வ்யக்ராய நமஹ, வ்யக்ரநாசனாய நமஹ, சவ்யஸ்தவ பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே வ்யாசமூர்த்தயே நமஹ, அநாகுலாய நமஹ, நிரவத்ய பதோபாயாய நமஹ, வித்யாராஷயே நமஹ, அவிக்ரமாய நமஹ, பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ, க்ஷுத்ரக்னே நமஹ, நித்யசுந்தராய நமஹ, தைர்யாக்ர்ய துர்யாய நமஹ, தாத்ரீஷாய நமஹ, சாகல்யாய நமஹ, சர்வரீபதயே நமஹ, பரமார்த்த குரவே திருஷ்டயே நமஹ, குரவே நமஹ, ஆஶ்ரிதவத்ஸலாய நமஹ, ரஸாய நமஹ, ரஸஜ்ஞாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசத்வாவலம்பனாய நமஹ. இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹி பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 93. தேங்க்யூ.

ரமன்மேஷவசானூஷமாங்கோஷிர்வானசே அங்கிரஸ்வத் சுவத்து வதர்ஜியாச்சா மார்க்கன்னரே விஸ்ருதாயா.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் யூ ஆர் அபவுட் டு லிசன் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் அக்ஷர மணமாலை, பிரசன்டட் பை ஸ்ரீ நொச்சூர் வெங்கட்ராமன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: அந்யமீஷம் சரணம் பிரபத்யே. அருணாச்சலவரர்க்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயேம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

அருணாச்சலாம் அகம் புகுந்தீர்த்து உன் அககுகை சிறையாய். அருணாச்சலாம் ஆறு காவினையாண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலாம்.

சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண்

சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 8.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: Om Namah Shivaya. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya.

0: अस्यां जिज्ञासायां प्रमाणं वक्तव्यम्। एतादृशे ब्रह्मणि किं लौकिकं प्रमाणं किमपि अस्ति वा, प्रत्यक्षमस्ति वा, अनुमानमस्ति वा, अथवा अन्यदेव किमपि अस्ति वा इति। तर्हि अत्र शास्त्रमेव प्रमाणं, शास्त्रं वेदः, तदेव मूलप्रमाणम्। अन्यत् यत्किञ्चित् प्रमाणम् अस्ति चेदपि तद् वेदानुसारित्वेन प्रमाणं भवति, न तु स्वतन्त्रं प्रमाणं। तर्हि स्वतन्त्रं प्रमाणं तु वेद एव इति वक्तव्यं। तदर्थम् इदं सूत्रम् आरभ्यते शास्त्रयोनित्वात्।
1: यतः शास्त्रं योनिः प्रमाणं, तत एव जगज्जन्मादिलक्षणं ब्रह्म भवति इति शेषः।
0: ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति कुतः? तत्र किं प्रमाणं? ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति इत्यत्र किं प्रमाणम् इत्युक्ते वेदः, वेदेन उच्यते, वेदेन तदेव तात्पर्येण बोध्यते इति कृत्वा ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति। जगज्जन्मादिलक्षणं यस्य, तत् जगज्जन्मादिलक्षणं, ब्रह्मणः विशेषणं तथाविधं भवति इति। यतः शास्त्रं योनिः प्रमाणम्, अत्र योनिशब्दः वर्तते सूत्रे, अन्त योनिशब्दतक् प्रमाणम् अर्थं, योनिशब्दतक् कारणम् अर्थं साधारणम्। अद् कारणं नाम हेतुः, हेतु रण्ड् विधत्तिल् इर्क्, ओन्न कारकहेतुः, इन्नोन्न ज्ञापकहेतुः। तेरियुम्लिया कारकहेतुः ज्ञापकहेतुः, कारकम्न जनकम், ज्ञापकम्न तेरिविक्कूडियद्। इप्पो வன்னியும் தூமத்தையும் எடுத்து பாரு, வன்னியும் தூமவும் அனுமானத்துல தூமஹா ஹேதுன்னு சொல்றோம் இல்லையா, தூமஹா கதம் ஹேது பவதி, வன்னி கலு ஹேது தூமஸ்ய, யாரோ ஒருத்தர் கேட்கறாரு வச்சுக்கோ, என்ன பதில்? தூமம் வன்னிக்கு காரணமா, வன்னி தூமத்துக்கு காரணமா? வன்னி தானே தூமத்துக்கு காரணம், அப்ப வன்னியும் ஹேதுன்னு தானே சொல்லணும். அப்ப நீங்க ஏன் தூமம் ஹேதுன்னு சொல்றீர்கள்?
1: தூமம் பிரதி வன்னி காரக ஹேது, வன்னி பிரதி தூமஹா ஞாபக,
0: அதுதான் எடுத்து, அதுதான் சொன்னேன். प्रकृते अनुमाने ज्ञापकहेतुः अपेक्षते, यतः वह्निः धूमस्य जनकहेतुः, कारकहेतुः, अत एव धूमः वह्नेः ज्ञापकहेतुः। कारणं विना कार्यं न जायते इति कृत्वा कार्यं कारणं ज्ञापयति, कार्यं कारणं ज्ञापयति, कारणत्तै तिरुविक्रद, अदनाल अनुमानत्र धूमं हेतुः इति चलो। अत्र अप एनाचना योनि शब्दतक् कारणं नर्थं, कारणं रेंडु विधमा इरुक्कु, जनककारणं ज्ञापककारणं, कारकहेतुः ज्ञापकहेतुः। प्रकृते ब्रह्मणः कारणं किम् इति जिज्ञासा नास्ति, जिज्ञासा नास्ति इत्युक्ते ब्रह्मणः जनकहेतुः कः इति जिज्ञासा नास्ति ब्रह्मणः अनादित्वात्। तर्हि ब्रह्मणः ज्ञापकहेतुः कः? ब्रह्मम् इरुक्, इप्पेर्पट्ट लक्षणत्तोड ब्रह्मम् ओरु वस्तु इरुक् इत्यत्र என்ற விஷயத்தில் என்ன ஞாபகம், ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் என்ன, இயம் பிரமாண ஜிஜ்ஞாசா, தஸ்யாம் பிரமாண ஜிஜ்ஞாசாயாம் சத்யாம் சாஸ்திரமேவ தத்ர பிரமாணம் இதி வக்தவ்யம் வர்த்ததே, ததனுசாரேண விக்ரஹம் பிரதர்ஷயதி. யதஹ சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம், அத ஏவ ஜன்மாதி லக்ஷணம் ப்ரஹ்ம பவதி இதி சேஷ.
1: சாஸ்திரஸ்ய
0: யோனிஹி சாஸ்திர யோனிஹி, தஸ்ய பாவஹ சாஸ்திர யோனித்வம் இதி விக்ரஹ கிருதஹ ஏதை. சாஸ்திரஸ்ய யோனிஹி இல்ல, சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம். அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னா, என்னென்னா விக்கிரக பேதா, சாங்கர பாஷ்யத்தில் வேறு விதமான விக்கிரகம் பகுரிஹி எடுத்திருக்கார், இந்த விக்கிரகம் சொல்லலை, அர்த்தம் இதுதான், இந்த அர்த்தத்தில் கொண்டு வரணும். சாஸ்திரம் தை சங்கர பகவத் பாதையை கிங் கிருதம், சாஸ்திரம் யோனிஹி எஸ்ய தத சாஸ்திர யோனி பிரம்ம, சாஸ்திரம் வேதா, சாஸ்திரம் யோனிஹி, யோனிஹின்னா ஞாபகஹேது, சாஸ்திரம் யோனிஹி ஞாபகஹேது எஸ்ய ப்ரஹ்மணஹ தத் ப்ரஹ்ம சாஸ்திரயோனி, தஸ்ய பாவஹ சாஸ்திரயோனித்வம் தஸ்மாத் சாஸ்திரயோனித்வாத் இதி பஹுவ்ரீஹி சமாசம் ஆதாய சூத்ரார்த்தோ வர்ணிதா. ஏதைஹி ஆச்சாரியைஹி கிம் க்ரியதே, சாக்ஷாதேவ தத்புருஷஹ உச்யதே. சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திரயோனித்வம், சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம், சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம் இத்யுக்தே சாஸ்திரம் ப்ரதி ஹேதுத்வம் இத்யர்த்தோ நாஸ்தி, சாஸ்திரஸ்யைவ ஹேதுத்வாத், ஹேதுத்வம் ஞாபகத்துவம், ஹேதுத்வம் ஞாபகத்துவம், அதுல வித்தியாசம் இல்ல. பிரம்ம பிரதி கஸ்ய ஞாபகத்துவம், சாஸ்திரஸ்யைவ ஞாபகத்துவம் சொல்லணும் இல்லையா, தமேவ அர்த்தமாதாய சாஸ்திரஸ்ய யோனித்வம், சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம், சாஸ்திர நிரூபிதம் யோனித்வம் இல்ல, சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய யோனித்வம் காரணத்துவம் ஞாபக ஹேதுத்வம், பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனி, சாஸ்திரம் யோனிஹி, யோனிசப்த சுபாவதா புல்லிங்கே அஸ்தி, பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனிஹி, தர்ஹி சாஸ்திரே யோனித்வம் அஸ்தி கலு, तदादाय विग्रह कृतः शास्त्रस्य योनित्वा।

0: சாஸ்திரஸ்ய யோனித்துவம் சாஸ்திர யோனித்துவம். இந்த விக்கிரகம் இவர் தான் சொல்லியிருக்கார், அவரே சொல்லல. அதுல அவரு உச்சாரம் பண்ணிருக்காரு இங்க லக்ஷணம் இது சப்தஸ்ய அர்த்தம் அசாதாரண தர்மஹ இது. சஹ அர்த்தம் அத்ர நாபேக்ஷதே. ஞாபகத்துவம் இத்யுக்தே போதகத்துவம் இத்யர்த்தம். பிரமாண விதையா போதகத்துவம். லக்ஷணம் இத்யர்த்தோ ந அத்ர. ரூபஸ்ய ஞாபகம் பவதி பிரத்யக்ஷ பிரமாணம் சக்ஷுரிந்திரியம் இத்யுக்தே அர்த்தகஹ. ரூபஸ்ய லக்ஷணம் அசாதாரண தர்மஹ சக்ஷுரிந்திரியம் இத்யர்த்தோ நாஸ்தி. ரூபஸ்ய ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம். ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம். கீதே ரூபே இத்யுக்தே ஏதாதிரே ரூபே சுக்லரூபம் வர்த்ததே இத்யத்ர கிம் பிரமாணம் இத்யுக்தே சுக்லரூபஸ்ய லக்ஷணம் ந சுக்லரூபஸ்ய அசாதாரண தர்மஹ அன்யேவ பவது ததா. அதஹ இதானீ லக்ஷண சப்தஸ்து பிரமாணபரதயா ந பிரயுக்தஹ. லக்ஷண சப்தஹ ந பிரயுக்த ஏவ ஜைமினிய சூத்ரே லக்ஷண சப்தஹ பிரயுக்தஹ பிரமாணபரதயா சோதனா லக்ஷணார்த்தோ தர்மஹ இதி. அத்ர லக்ஷண சப்தஹ நாஸ்தி. சாஸ்திர பிரமாணகத்வாத் சாஸ்திர பிரமாணகத்வாத் இதி யதா அர்த்தஸ்ய ததா பகவத்பாதைஹி விக்ரஹ சங்கராச்சாரியைஹி விக்ரஹ கிருதஹ. சாஸ்திரம் யோனி எஸ்ய தது சாஸ்திர யோனி சாஸ்திர பிரமாணகம் பிரம்மா. பௌரிஹி இருக்காங்க, இவர் பௌரிஹி சொல்லல. அது அந்த விக்கிரக வேதம் வர்றதுக்கு என்ன ஒரு காரணம்னா, இந்த இப்படியே சொல்லலாமோ இல்லையோ அவர் இப்படி சொல்லல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி சாதாரணமா அது இவர் எடுத்து காமிச்சிருக்கார். இப்போ அதுல வியாக்கியானே பட்டாமி. யதா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதா இது அத்த பாஷ்யே அஸ்தி கிள. யதா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதா. இந்த பாஷ்ய பங்கியை வச்சுட்டு இவர் இந்த விக்கிரகத்தை எடுத்திருக்கார். சாஸ்திரஸ்ய யோனி யோனித்வம் சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் இது விக்கிரஹ விவக்ஷிதா. சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி ஞாபகத்வாத் இது விக்கிரஹ விவக்ஷிதான் இத்தனேன சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் தஸ்மாதிதி ஷஷ்டி சமாசாஸ்ரயணேன சாஸ்திரஸ்ய பிராமாண்யாத் இத்யர்த்தே சூத்திரம் யோஜிதம் வியாக்கியானம். இது ஏன் அவர் சொல்லலைனால், அதுக்கு ஒரு காரணம், குணவாச்சித்வா குணவாச்சினா சப்தேன சக ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி. ஷஷ்டி சமாசம் சாதாரணமாக வர முடியாது. பூரண குணேத்தியாதி சூத்திரம், அந்த சூத்திரம் பார்க்கணும். பூரண குணேத்தியாதி சூத்திரேனா குணசப்தா தான் வர்த்ததே. குணவாச்சக சப்தேன ஷஷ்டி சமாச நிஷேதோ வர்த்ததே. அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய சப்தம் தானே யோனித்வம். யோனித்வம் இது தரிஹி ஷஷ்டி சமாசம் சாஸ்திரஸ்ய யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திரயோனித்வம் இது சமாசம் ந சித்தியதி இது ஆலோச்ய பஹுரீஹிர் உக்தா தை. அப்போ ஏன் இவர் இப்படி சொன்னார் கேட்டால் அதுக்கும் சமாதானம் கொடுக்குறார். சாதாரணதா எதபி சூத்திர சாட்சாத் சௌத்திரேண நிஷேதேன நிஷேதேவ பவதி ஏவம் சமாசோ ந சித்தியதி இத்தேவ ததாபி ஞாபகபலாத் சித்தியதி இது. ஷஷ்டி சமாச நிஷேதா ஷஷ்டி சமாச நிஷேத நிஷேத சியாத் கலு இத்யுக்தே ததஅசிஷ்யம் சம்யா பிரமாணத்வாதிதி சௌத்திர நிர்தேச தரிசனாத் இது சமாதானம் உத்தம். எதபி சூத்திரகாரேண சமாசம் நிஷித்த ஏவ கண்டதா ஏவம் சமாசோ ந பவதி இது. பரந்து குற்றச்சித் சூத்திரகார ஏவ ஸ்வயம் தாதிருஷம் சமாசம் கிருத்வா பிரதர்ஷயதி தரி தத்பலாத் சமாச சித்தியதி இது. சூத்திரகாரஹ சாக்ஷாத் ஏவம் சமாசோ பவது இது நோபதிஷ்டவான். பரந்து சௌத்திரேண நிர்தேசேன சோபி சமாசம் பிராமாணிகா இது சித்தியதி இது. ததர்த்தம் சூத்திரம் உதாகிருதம் ததஅசிஷ்யம் சம்யா பிரமாணத்வாத் இது சூத்திரம்.
1: தத்ர சௌத்ரத்வாத் தத்ர யஹ பிரயோகம் கிருதஹ தஸ்ய சாதுதா ஸ்யாத் தாவதா அத்ர தத் ஸ்வீகృత్య அத்ராபி பிரயோக்தும் சக்யதே இதி நாவதம்
0: அஸ்தி ததா பவதி. சூத்ர சௌத்ரத்வாத் சாது இத்தேவ ந சத்யம் பவதுக்தம் சம்யகேவ சாந்தசம் இதி ஸ்யாத் கலு இத்யுக்தே குத்ரஜித் ததா ஸ்யாத் குத்ரஜித் ஏவம் ரீத்யா சிஷ்ட பிரயோகே சதி கேவலம் தஸ்ய சாந்தசத்வம் இதி ந. அந்த மாதிரி பிரயோகம் நமக்கும் பண்ணலாம். அவர் சூத்திரக்காரர் அந்த மாதிரி பிரயோகம் பண்ணி தெரிவிக்கிறார். இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா, தத் அசிஷ்யம் சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரம். இங்கே சம்யா பிரமாணத்வான்னு ஒரு பதம் இருக்கு, சம்யாயாக பிரமாணத்வான்னு இருக்கு. சம்யாயாக பிரமாணத்வாதித்தர்த்தே சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரக்காரர் சொல்கிறார் இல்லையா. இங்கே அத்தையா அத்தாபி தசைவா சாஸ்திரஸ்ய பிரமா யோனித்வா சாஸ்திர யோனித்வா சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் இத்தியவம் ரூபேண சௌத்திரேண நிர்தேசேன அயமபி சமாச சித்தியதி இத்தியபிப்பிராயேண ஏதைஹி ஆச்சாரியைஹி ஏவம் விக்ரஹ கிருதஹ இது. தைஹி கிமர்த்தம் ததா அயம் விக்ரஹ ஸ்தியக்தஹ இத்யுக்தே க்லேஷஹ வர்த்ததே கலு ஏவம் சௌத்ரேண நிர்தேசேன சாதனீயம் வர்த்ததே. तदपेक्षा बहुरिहिरेव अस्तु इति तैः तथा कृतम्। इदानीम् आयतु लिया यतशास्त्रं योनिः प्रमाणम् अतः एव जन्मादि जगज्जन्मादिलक्षणं ब्रह्म भवति इति शेषः। विषयस्तु स्पष्टः।
2: अत्र जगत्कारणं ब्रह्म शास्त्रैकगम्यम् उत प्रमाणान्तरेणापि गम्यम् इति सन्देहः।
0: अधिकरणे सन्देहः। इपो साक्षात् अधिकरणे सिद्धान्तः कः क्रियते? शास्त्रं ब्रह्मणि प्रमाणं भवत्येव भवत्येव इति यदा सिद्धान्तः क्रियते तर्हि न भवति इति पूर्वपक्षः कर्तव्यः। तदनुसारेण सन्देहः उत्थापनीयः। जगत्कारणं ब्रह्म शास्त्रैकगम्यं शास्त्रैकप्रमाणकम् उत न उत प्रमाणान्तरेणापि गम्यम् इति सन्देहः। शास्त्रेणैव अवगम्यं वा अथवा शास्त्रमेव प्रमाणं वा अथवा प्रमाणान्तरमपि अस्ति वा इति सन्देहः।
2: जगदिदं सावयवं कार्यमेव तच्च वैचित्र्यगर्भितत्वेन स्वोचितकर्तृकम् इति कर्ता कश्चित् कल्पनीयः सर्वज्ञत्वादिमान्। न असौ शास्त्रैकगम्य इति न अस्मिन् शास्त्रस्य प्रामाण्यम्।
0: नासौ शास्त्रैकगम्यः इति नासौ शास्त्रैकगम्य इति तत् पठितुं पूर्वं नासौ शास्त्रैकगम्यः इति इति विसर्गं योजयित्वा पठनीयम्। अथवा नासौ शास्त्रैकगम्य इति तत्र संहितां विना शास्त्रैकगम्य इति पठनीयं। शास्त्रैकगम्य इति एवं न पठनीयम्।
2: न असौ शास्त्रैकगम्यः इति न अस्मिन् शास्त्रस्य प्रामाण्यं शास्त्रस्य प्रमाणान्तर अप्राप्तविषयत्वात् इति
0: पश्यतु। नैयायिकरीत्या इदानीं यदा विचार्यते तर्हि शास्त्रैकगम्यम् इति न अनुमानेन गम्यते। अनुमानं वर्तते जगत्कारणत्वेन किल परमेश्वरस्साधनीयः। जगत्कारणत्वेन परमेश्वरं साधयितुम् अनुमानं वर्तते प्रसिद्धं। तर्हि अनुमानेन सिद्ध्यति। तर्हि अनुमानेनैव न शास्त्रेणैव सिद्ध्यति इति किमर्थं वक्तव्यम्? अनुमानेनापि सिद्ध्यति इति वक्तुं शक्यते खलु? शक्यते इति पूर्वपक्षः पङ्क्तिं योजयति।
2: जगदिदं सावयवं कार्यमेव तच्च वैचित्र्यगर्भितत्वेन।
0: किम् अनुमानम् उच्यते अत्र? नैयायिकानाम् अनुमानमेव शित्यं कुरादिकं कर्तृजन्यं कार्यत्वादिति उच्यते किल? அந்த அனுமானம் தான், அது சப்தங்கள் வித்தியாசமாக இருக்கிறது தான். கிருத்தியம் குராதிகம் சொல்ற வேண்டிய இடத்துல வைச்சித்திர கர்ப்பிதத்துவேனான்னு இருக்கு இல்லையா, இந்த விசித்திரம் ஜெகத் வச்சுக்கோ. விசித்திரம் கிரி நதி சமுத்திராதி சகிதம் ஜெகத். அந்த விசித்திரம் இது சப்தேன அஸ்மதாதிபி கர்த்தும் அசக்கியம். கேனச்சித் புருஷேண உற்பாதயித்தும் அசக்கியம் ஜெகத் இது விவக்ஷா வர்த்தது. தர்த்தம் வைச்சித்திர கர்ப்பிதம் இது கிருத்வா சுவோசித கர்த்தகம் சுவோசித ததுச்சித கஷ்டித் கர்த்தா. அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தா. சுவோசித கர்த்தகம் இது கஷ்டித் கர்த்தா சித்தியதி. தரி பக்ஷஸ்து கஹா இத்யுக்தம் நையாயிகைஹ யதா உக்தம் தத்வதேவ கிருத்யங்குராதி ரூபம் கிரி நதி சமுத்திராதி யுக்தம் ஜெகத் விமதம் ஜெகத் விமதம் ஜெகத் பிராச்சீன கிரந்தேஷு லிகந்தி விமதம் ஜெகத் தெரியுமா? விமதம் விமதம் இத்யுக்தே விமதிஹ விப்ரதிபத்தி விப்ரதிபன்னம் ஜெகத் விப்ரதிபன்னம்னா மாறி மாறி நடந்தார்த்தங்க. இப்போ சந்தேகாஸ்பதம் இத்தியர்த்தம். சந்தேகாஸ்பதம் என்ன? சகர்த்திருகம் வா நவா, சகர்த்திருகம் வா நவா இத்தியாகாரக சந்தேகசிய விஷயீபூதம் ஜெகத். அதுதான் பட்சம். ஏன் அப்படி சொல்லணும்னா, கட்டாதிகம் திருஷ்டாந்திகர்த்தவியம் கழு கட்டவத திருஷ்டாந்தம் பண்ணும். கட்டத்துக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு யாருக்குமே சந்தேகம் இல்லை. கிரி நதி நதி சமுத்திராதி நாம் கஷ்டித் கர்த்தா அஸ்தி வா நவா, அங்க சந்தேகம் இருக்கு. கண்ணாலப்பா தெரியல யாரும் கர்த்தா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க சாதாரணமா பிரத்யக்ஷமா இல்ல. தரி பிரத்யக்ஷ சித்த கர்த்திருக்கம் எத்யத் வர்த்ததே கட பட்டாதிகம் அதெல்லாம் திருஷ்டாந்தமா பட்சத்திலிருந்து வெளியில் போடணும் இல்லையா, பக்ஷாத் பகிஷ்கர்த்தவியம். அப்பதானே அது திருஷ்டாந்தமா சொல்ல முடியும். ததர்த்தம் விமதம் ஜெகத் இது வதந்தி. விமதம் இத்தியுக்தே இதம் சர்வம் அண்டர்ஸ்டுட் தத்ர. எங்க கர்த்தா இருக்கா இல்லையான்னு நமக்கு சந்தேகமா இருக்கோ அது பட்சமா வச்சுக்கணும். சாத்திய சந்தேகா வரணும் இல்லையா, சாத்திய சந்தேகம் இருக்கணும் பட்சத்துல. அத்த அந்த சாத்திய சந்தேகத்தோட இருக்கிற அந்த பட்சம் அது காமிக்கிறதுக்கு விமதம் ஜெகத்னு சொல்லலாம். அஸ்து ததைவ விவக்ஷாது சாயவ விமதம் ஜெகத் சகர்த்திருக்கம் ஹேது என்ன? காரியத்துவாத் காரியத்துவாத் கடவத் சொல்லணும். ததானியம் பிரதமத ஏதே கிம் லிகந்தி ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ கிமர்த்தம் ததா உத்தம்? ஏதோ ஒன்று எழுதும்போது அதுக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் கொண்டு வரணும் இல்லையா. ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ
2: ஜெகதா
0: சாவயவத்வாத் காரியத்துவம் சித்தியதி. அது எதுக்கு சொல்லணும் இப்போ? பக்ஷத்துல ஹேது இருக்கணும் இல்லையா? பக்ஷம் என்ன? ஜெகத்து பக்ஷம். ஹேது காரியத்துவம், காரியத்துவ ரூபோ ஹேது ஜெகதி அஸ்தி. அது முதல் சாதிக்கணும் இல்லையா? கஷ்டித் பிரச்சேத் சமகிரம் ஜெகத் காரியமேவா இது கிமர்த்தம் தொயா கதம் நிர்ணயிதம் தொயா? காரியம் சேத் தசிய கர்த்தா அபேட்சதே. ஒரு காரியமா இருந்தா தானே கர்த்தா வேணும். இதெல்லாமே காரியம் எதுக்கு சொல்லணும்? எங்க வந்து பிரத்யக்ஷமா காரியத்துவம் தெரியறதோ அது காரியம், அங்க கர்த்தா கர்த்தாவும் தெரியறது. கட்டப்பட்டாதிகம் காரியம் நமக்கு பிரத்யக்ஷமா இருக்கு, அதுக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு சந்தேகம் கூட இல்லை. கர்த்தா கண்ணால தெரியறது. எங்க வந்து கர்த்தா தெரியறது இல்லையோ அது காரியமாக காரியமே இல்லைன்னு சொல்லுங்க. கர்த்தா இல்லை, காரியமும் இல்லை. தத் கர்த்தா கர்த்தா கர்த்தாபி நாஸ்தி தத் காரியமபி நாஸ்தி. கர்த்தத்துவம் சகர்த்திருக்கத்துவமும் நாஸ்தி, காரியத்துவமும் நாஸ்தி இத்துச்சதாம். இத்தியுக்தே அப்படி இல்லைன்னு சொல்லணும். ஜெகத காரியம்தான். ஹேது சித்தியர்த்தம் அனுமானாந்தரம் பக்ஷே ஹேது நாஸ்தி சேத் கஹ தோஷா ஸ்வரூபாசித்தி. பக்ஷே ஹேத்வபாவ ஸ்வரூபாசித்தின்னு வரும். ஹேத்வபாவோ பக்ஷா ஸ்வரூபாசித்தி. தரி பக்ஷா ஜெகத் தத்ர காரியத்துவமேவ நாஸ்தி இது கஷ்டித் வதேத். தரி ஸ்வரூபாசித்தி சங்கியதே. ஸ்வரூபாசித்தி வாரணாயம் வாரணாய பிரதமத அந்நிய அனுமானம் கர்த்தவியம். ஜெகத் காரியம் சாவயவத்வாத். ஜெகத் காரியம் சாவயவத்வாத். அனேன சாவயவ எத்யத் சாவயவம் தத்தத் காரியம் வியாப்தி இருக்கு இல்லையா? கிரி சமு நதி சமுத்திராதிக்கம் சாவயவம் வானவா இத்தித்ர கஸ்யாபி சந்தேகோ நாஸ்தி. சாவயவமேவ. தரி சாவயவத்வேன ஹேதுனா பக்ஷீபூதே பிரபஞ்சே காரியத்துவம் சித்தியதி. இதானீம் ததேவ காரியத்துவம் ஹேது கிருத்திய சகர்த்தகத்துவம் சாத்தியதே. இது ரீதி எதர்த்தம் ததா லிகிதம். ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச
2: வைசித்ரி கர்த்தித்வேன ஸ்வோசித கர்த்தகம் கர்த்தா கஷ்டித் கல்பனீய
0: இதி இதி ஸ்வோசித கர்த்தகம் இதி இதி
2: ஸ்வோசித கர்த்தகம் இதி
0: இதி இதி கிருத்வா இதி வியாப்தே சத்வா எத்யத் காரியம் தத்தத் ஸ்வோசித கர்த்தகம் இதி வியாப்திரஸ்தி. சகர்த்தகம் ஏதோ ஒண்ணு கஷ்டித் கர்த்தா அப்படி இல்ல, ஸ்வோசித கர்த்தகம் இது. இதெல்லாம் காரியமா இருக்கோ அது அப்பேற்பட்ட காரியத்தை உண்டு பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தாவோடு சேர்ந்தது இத்தியர்த்தம். அது சோஜித கர்த்தகம் ததா விவக்ஷா வருது. தச்ச வைச்சித்ய கர்ப்பிதத்துவேன. அப்ப பிரபஞ்சம் எப்பேற்பட்டது நமக்கு தெரியும், வைச்சித்ய கர்ப்பிதமா இருக்கு. அதனால தஸ்யாபி ததாவித கஷ்டித் கர்த்தா மகாத்மா அபேட்சதே சாமான்யா கஷ்டித் கர்த்தா நசித்தியதி. சர்வஜத்வாதி குணக கஷ்டன கர்த்தா அபேட்சதே. சர்வஜா இருந்தா தான் அது பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது இது பூர்வபக்ஷா நாம அனுமானேனாபி சித்தியதி இது நாஸ்தி அனுமானேனாபி சித்தியதி இது கல் சர்வஜ்ஞத்வாதிமான் கஷ்டன கர்த்தா அனேன அனுமானேன சித்தியதி. ஏன்னா சர்வஜ்ஞனா இல்லைன்னா அது தத் கர்த்திருவம் ஏவ நபவதி. தரி தன்னிர்மாணார்த்த அபேட்சித சாமர்த்திய விசிஷ்ட கஷ்டித் கர்த்தா அனேன அனுமானேன சித்தியதி. அத்தனை சர்வஜ்ஞத்வாதிகமபி சர்வஜ்ஞத்வாதிகமபி தஸ்ய சித்தியதி. தரி எது லக்ஷணம் பிரம்மண உத்தம் தல்லக்ஷணம் அனுமானேனைவ சித்தியதி. தாதுஷ லக்ஷணயுக்தம் பிரம்ம சர்வஜ்ஞத்வ சர்வசக்திமத்வாதி குணயுக்தம் பிரம்ம அனுமானேனைவ சித்தியதி. அர்த்தாபத்தி பிரமாணம் அங்கீகரியதே சேத் சம்யக் தேனாபி சித்தியதி. தாவதேவ தான் அபேட்சதே. அத்த ப்ரமசூத்திரேஷு இதுவும் பூர்வபட்சி கஷ்டித் நையாயிக்கோ வா தவிர அபேட்சதே இது நாஸ்தி. இதுவும் பௌதுக்தரீத்யா தவீகாரேபி தோஷோ நாஸ்தி. கஷ்டித் தார்சனிகா அன்யா பூர்வபட்சி இத்தியபி நாபேட்சதே. சூத்திரகாரா ஸ்வாதந்திரேணாபி ஏவம் சம்பாவிதம் பக்ஷம் பூர்வபக்ஷத்வேன யோஜயிதும் பிரபவதி. அத இதா கிமர்த்தம் மயா இதுவும் ஆதாவேவ உக்தம் இத்யுக்தே ப்ரத்யதிகரணம் பவான் கஷ்டன அன்யம் தார்சனிகம் பூர்வபக்ஷித்வேன ஸ்தாபயிதும் யதி பிரயத்ததே அது கிடைக்காது, நடக்கவே நடக்காது. அதனால சந்தேகஸ்து கஷ்டித் பிராப்யதே. சந்தேகே சந்தேகே தத்ர நிராகரணீயா கோட்டி பூர்வபக்ஷ கோட்டி தாவதேவ. தாம் கோட்டிம் ஸ்வீகரித்து கஷ்டித் அன்யா கஷ்டன தார்சனிகா தத்ர யுத்தம் கர்த்தும் திஷ்டத்யேவ இது நாஸ்தி. அஸ்தி சேத் அஸ்து தாவதேவ. அத்த தூ பௌதுக்தரீத்யா நையாயிகா பூர்வபக்ஷி இது கதனே விரோதோபி நாஸ்தி.
2: நாசௌ சாஸ்திரைக கம்ய இதி நாஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம்.
0: அசௌ சாஸ்திரைக கம்யஹ நாஸ்தி இதி கிருத்வா சாஸ்திரஸ்ய அத்ர பிராமாண்யம் நாஸ்தி. இது சரியா இருக்கா? அங்க ஒரு சந்தேகம் வரணும். சாஸ்திரைக கம்யம் நாஸ்தி அனுமானேனாபி கம்யதே. கம்யதே நம்ம ஜாயதே பரமாத்மா உக்த லக்ஷண விசிஷ்டா பரமாத்மா சாஸ்திரேனாபி கம்யதே அனுமானேனாபி கம்யதே இது கலு ஆகதம். சாஸ்திரேணம் ந கம்யதே இது ஆகதம் வா? சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் நாஸ்தி இது கதம் இது சங்கா பவதி கலு? சாஸ்திரேண ந கம்யதே இது கதம் பவதா உச்சதே. அனுமானேன அனுமானேனாபி சித்தியதி அனுமானேனாபி சித்தியது. शास्त्रेणापि सिद्ध्यतु. परन्तु कथम् आचार्यः लिखति, नासौ शास्त्रैकगम्यः इति. अयं परमात्मा शास्त्रेणैव अवगम्यते इति तु नास्ति, अनुमानेनापि अवगम्यते इति कृत्वा अस्मिन् शास्त्रस्य कथं लेखनीयमासीत्? शास्त्रस्यैव प्रामाण्यमिति वक्तुं न शक्यते इति खलु वक्तव्यं. परन्तु शास्त्रस्य प्रामाण्यमेव नास्ति इति लिखति. तत् कथं, कुतः एवं लिख्यते इति स्वयमेव अग्रे स्पष्टीकरोति. पश्यतु अग्रे अग्रिमं पङ्क्तिं पठतु.
2: शास्त्रस्य प्रमाणान्तर अप्राप्त विषयत्वात्.
0: हा, तदेव. शास्त्रस्य प्रमाणान्तर अप्राप्तः विषयः वक्तव्यः. अनधिगते मानान्तरेण अनधिगते विषये शास्त्रस्य प्रामाण्यं वक्तव्यम्. इदानीं किं भवति, अयं परमात्मा अनुमानेनापि यदि अवगन्तुं शक्यः तर्हि शास्त्रस्य सः असाधारणो विषयः नास्ति इत्यागतम्. शास्त्रं परमात्मतात्पर्यकं न भवति इत्यागतम्. येन असाधारणमानविषयमिल्लत् मानान्तरेणापि लभ्यते खलु. अपोर अर्थवादं मादरियायु परमात्मप्रतिपादकं शास्त्रवाक्यम् अर्थवादः इति भविष्यति. यतोहि मानान्तरेण अनवगम्यः विषयः यः वर्तते तत्रैव शास्त्रस्य परमं तात्पर्यं वक्तव्यम्. अन्यत्र सर्वत्र अवान्तरं तात्पर्यमेव, परमं तात्पर्यं तु न सिद्ध्यति. प्रत्यक्षेणानुमानेन प्रत्यक्षेणानुमित्या वा यस्तूपायो न बुध्यते एतं विदन्ति वेदेन तस्माद् वेदस्य वेदता नृक. எந்த ஒரு விஷயம் பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமானத்தினாலேயோ ஒன்றும் கிரகிக்க முடியாதோ, அப்பேற்பட்ட விஷயத்தை தெரிவிக்கிறதுனால தான் வேதத்தை வேதம்னு சொல்றதுன்னு. மானாந்தரேன அனதிகதே விஷய வேதஸ்ய பிராமணியம் வக்தவியம். இப்போ பரமாத்மஸ்வரூபம் என்றது அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்க முடியும்னா சத்தியம் அனுமானேன அவகமியத்தை குரு தரி தத்போதனாய வேத நாகதா இது ஆயாதி. தத் மானாந்தரேன அனுமானேன சித்தமேவ வேதேன அனூத்தியதே இது வக்தவியம் ஆபததி. यदि तथा स्यात् तर्हि मानान्तरेण अवगते अर्थे वेदस्य प्रामाण्यं न भवति इति आगतं. प्रामाण्यं नाम तदेव तात्पर्येण बोध्यते इति वक्तुं न शक्यते इति आगतम्. अदु ओरु कुळपम्. इन्नोन्न अनुमानं एप्पेर्पट्ट स्वरूपत्ते कामिक्रतु, अदुदान् इप्पो एडुक्क मुडियुम. अन्त अनुमानत्तोड एदावदु विरोधम् इरुन्दाल् अंग तडुक्कुम். अदु एडुक्क कूडादु. वेदत्तिनु वेदम् अनुमानं पोर वळियिल वेदम् पोणन्नु वरुम். अनुमानाधीनमा वेदत्ते कोण्डु पोणन्नु वरुम். अप्डि एल्लाम् एप्पट्ट श्रमंगळ् इरुक्कु. ததா அனுமானேனாபி சித்தியது வேதேனாபி சித்தியதுன்னு சொன்னால் அது அப்படியே விட முடியாது. அதா எதி அனுமானேன சித்தியதி இத்யுச்சதே தரிஹி வேதஸ்ய தத்ர பிரமாண்யமேவ ந பவிஷ்யதி உக்தரீத்யா. அதா வேதஹ பிரமாணம் ந பவதி இத்யத்தி பர்யந்தம் பூர்வபக்ஷா ப்ராப்தா.
1: சோதனைவ பிரமாண்யம் இதி யதாவுக்தம்.
0: ஆ, சோதனைவ பிரமாண்யம் இதி மீமாம்சாயம். தர்மே கிம் பிரமாணம் இத்யுக்தே விதிரேவ பிரமாணம். சோதனைவ பிரமாணம் இதி வர்ததே. மானாந்தராணாம் தத்ர பிரவேஷேவ நாஸ்தி इति कृत्वा. अत्र तु किं भवति, मानान्तरस्यापि कश्चन प्रवेशो वर्तते. परमात्मा इति कश्चित् अस्ति वा इत्युक्ते ऊहितुं शक्यते कथञ्चित्. अनुमानतु गुरु वेल इर्कङ्गे ज्योतिष्टोमेन स्वर्गो भवति वा इति पृष्ठे तत्र अनुमानस्य अनुमानेन किमपि कर्तुं न शक्यते. एवं त्वया एवं यागहोमादिकं क्रियते चेत् मरणानन्तरं किमपि फलं भवति वा इति अदुक एतावत् लाजिक् इर्क. अनुमानस्य तत्र प्रवेशे एव नास्ति इति कृत्वा क्लेशो नास्ति. इङ्ग अपडि इल्ल अनुमानं किट्ट वरद् परमात्मा इर्कान्नु केट्टाल् அனுமானம் கிட்ட வருது, ஆனால் அது பூர்ணமா ஒரு பிரமாணமா ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லணும் சித்தாந்தத்துல. ததர்த்தம் பூர்வபக்ஷம் கிருத்வா ஸ்தாபிதம் இதானி. சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயத்வா பிரமாணாந்தரேன அப்ராப்தோ யோ விஷய தஸ்மின்னேவ விஷயே சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் வக்தவ்யம் இது கிருத்வா யதி வேத வேதவாக்கியானாம் பரமாத்மனி பிராமாண்யம் வக்தவ்யம் பரமாத்ம விஷயே வேதவாக்கியம் பிரமாணம் இது வக்தவ்யம் தரி வேதேன யாதிருஷ பரமாத்மா பிரமீயதே தாதிருஷ பரமாத்மா அந்நேன பிரமாணேன நைவ பிராப்யதே இது உபபாதனீயம் அஸ்தி ததர்த்தம் யத்ன கிரியதே. அதஹ பூர்வபக்ஷம் ஏவம் கிருத்வா சித்தாந்தஹ உச்சதே. சித்தாந்தஸ்து
2: ஜகத்காரணம் பிரம்ம வேதாந்த சாஸ்திரைக கம்யம்
0: ஜகத்காரணம் பிரம்ம வேதாந்த சாஸ்திரைக கம்யம். வேதாந்த சாஸ்திரம்னா உபனிஷத்து அர்த்தம். வேதாந்த சாஸ்திரம் வேதாந்தோ நாம உபனிஷத். வேதானாம் அந்தே வித்தியதே. அந்தே இத்துக்கு அவசானே இது ஏக அர்த்தம். அதோட நல்லது அந்த சப்தசிய நிர்ணய இத்தர்த்தம் வர்த்தது. அந்தோ நாம நிர்ணய வேதசிய தாத்பரியார்த்தா எத்திர நிர்ணீயதே பரம தாத்பரிய விஷயபூதா பரமாத்மா உபனிஷத் பாகே நிர்ணீயதே இது கிருத்வா தா தேஷாம் உபனிஷத் வாக்கியானாம் வேதாந்தா இது சப்தா. அப்போ வேதாந்தா இத்துக்கே துவைத வேதாந்தம் அத்வைத வேதாந்தம் அப்படி எடுத்துக்க கூடாது. உபனிஷத்து அர்த்தம் உபனிஷத் வாக்கியம் இத்தர்த்தம். தத்திர வேதாந்த சாஸ்திரைகம்யம் வேதாந்த ரூபம் யத் சாஸ்திரம் சாஸ்தியதே அனேன சாஸ்திரம் வேதாந்த ஏவ சாஸ்திரம் वेदान्तशास्त्रं तेन गम्यं बोध्यं तेनैव बोध्यं न प्रमाणान्तरेण लभ्यते इति कथं ज्ञायते वेदान्तेनैव बोध्यते उच्यते वेदान्तवाक्यमेव वदति वेदान्तवाक्येनैव इदम् अवगन्तव्यमिति வேதாந்தவாக்கியத்தினாலேயா பரமாத்மா தெரிஞ்சுக்கணும் பரமாத்மாவே தெரிஞ்சுக்கணும் என்றது வேதாந்த வாக்கியமே நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. பசுது நாவேதவின் மனுதே தம் பிரஹந்தம் தம் பிரஹந்தம் பிரஹந்தம் இது சப்தசுக்கு அர்த்தா பிரம்மா இது அர்த்தா ஒரே தாத்து பிரத்யம் மட்டும்தான் மாறுறது. பிருஹன் பிருஹந்தோ பிருஹந்தா பிருஹத் பிருஹதி பிருஹந்தி விடியாவது சொல்லுங்க நபும்சகமோ புல்லிங்கமோ பிரிஹி விருத்தோ இது தாத்து தாவதேவ பிருஹந்தம் இத்தியுக்தே பிரம்மத்தை அர்த்தம் அத்த த்விதியா பிருஹந்தம் தம் பிருஹந்தம் புல்லிங்க சப்தம் எடுத்திருக்காரு அவ்வளவுதான். பரமாத்மானம் அவேதவித் நமனுதே யஹ வேதம் ந ஜானாதி சஹ ந ஜானாதி அஸ்ய அர்த்தகஹ வேதேனைவ அவகந்தும் சக்யதே இதி கலு ததேவ இத்யாதிஷு வேதாந்த சாஸ்திரம் அந்தரேண ப்ரஹ்மணோ போதா சம்பவ ஸ்ரவணாத் போத போதோ ந சம்பவதி இதி ஸ்ரூயதே.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தைத்திரோபனிஷத் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆனந்த நந்தஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஓர் உஸ்கா ஹேத்பூத் ஜோ ஹை வல் ஹை ஜ்ஞான் ஹை ஐசே உஸ் ஜ்ஞான் ஸே ஹமே சம்பன்ன கரே ஓர் உஸ்ஸே ஜப் ஹம் சம்பன்ன ஹோ ஜாயேங்கே தவீ மை கௌன் ஹூ இஸ் பாத் கோ ஜான் பாயேங்கே யா ஹமாரா ஜோ பரம் புருஷார்த் ஹை உஸ்கி பிராப்தி ஹோ சகேகி ஓர் யா ஜோ ஹமாரி யே அபீப்சா ஹை கி மேரி கபி மிருத்யு ந ஹோ ஓர் மிருத்யு சப்த சோடோ மேரா கபி அபாவ் ந ஹோ கியோன்கி மிருத்யு கோ தோ க்யா கஹ தியா. பிரதரண்ட காத ஸ்ருதியோ கே அந்தர் ஜஹான் சர்ச்சா ஆயி தோ மிருத்யு கோ க்யா கஹா ஹை வஹான் தோ அந்திம் மிருத்யு கஹ கர்கே வஹான் சங்கேத் கர் தியா ஓர் வோ மிருத்யு ஜோ ஹை வோ க்யா ஹை तो कहने लगे वो मृत्यु आत्मा ही मृत्यु है, उस आत्मा से भिन्न कोई मृत्यु नहीं. जिसको भगवान ने गीता में कह दिया अमृत भी मैं हूं और मृत्यु भी मैं. तो वहां अंतिम मृत्यु की बात की, वहां सीढ़ियां बताई मृत्यु की क्रम से, उसके बाद कोई मृत्यु नहीं है याज्ञवल्क्य आदि के प्रसंग में. तो यहां पर जो है मतलब तात्पर्य इतना है कि कोई भी

சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் கே வி நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Nama Parvati Padaye, presented by Pramila Manik. Thank you. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ர நாமாவளி ஃப்ரம் லிங்க புராணம் சாப்டர் 98, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய
1: நம சிவாய.
2: லிங்க மகாபுராணே பூர்வபாகே அஷ்டநவதிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. பவாய சிவாய நமஹ, ஹராய ருத்ராய நமஹ, புருஷாய நமஹ, பத்மலோசனாய நமஹ, அர்த்திதவ்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வ

ாய நம அபரிச்சேத்யாய நம கௌரீபர்த்ரே நம கணேஸ்வராய நம அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நம த்ரிவர்காய நம ஸ்வர்க சாதனாய நம ஞானகம்யாய நம.

ஸ்ரீமதாச்சாரியாய நமஹ, சூத்திரகாராய நமஹ, சனாதனாய நமஹ, மகர்ஷயே கபிலாச்சாரியாய நமஹ, விஸ்வதீப்தயே நமஹ, த்ரிலோச்சனாய நமஹ, பினாகபாணி பூர்தேவாய நமஹ, ஸ்வஸ்திதாய நமஹ, சதாஸ்வஸ்திக்ருதே நமஹ, த்ரிதாம்னே நமஹ, சௌபகாய நமஹ, சர்வசர்வஜ்ஞாய நமஹ, சர்வகோசராய நமஹ, ப்ரஹ்மத்ருக் விஸ்வஸ்ருக் ஸ்வர்க.

ாய நம விதுருமச்சவையே நம பக்திகம்யாய நம பரம் பிரம்ம மிருகபாணார்ப்பணாய நம அனகாய நம அத்ரிராஜாலயாய நம காந்தாய நம பரமாத்மனே நம ஜகத்குரவே நம சர்வகர்மாச்சலாய நம த்வஷ்ட்ரே நம மங்களாய மங்களாவ்ருதாய நம மகாதபசே நம தீர்கதபசே நம ஸ்தவிஷ்டாய நம ஸ்தவிராய நம த்ருவாய நம அஹ்னே நம சம்வத்சராய நம வ்யாப்தயே நம பிரமாணாய நம பரமாய நம தபசே நம சம்வத்சரகராய நம மந்த்ராய பிரத்யயாய நம சர்வதர்ஷனாய நம அஜாய நம சர்வேஸ்வராய நம ஸ்னிக்தாய நம.

சுவாதயே நமஹ, அக்னிதாய நமஹ, வசவே நமஹ, வசுமனசே நமஹ, சத்ய சர்வ பாபஹராய நமஹ, ஹராய நமஹ, அமிர்தாய சாஸ்வதாய நமஹ, சாந்தாய நமஹ, பாணஹஸ்தாய பிரதாபவதே நமஹ, கமண்டலுதராய நமஹ, தன்வினே நமஹ, வேதாங்காய நமஹ, வேதவிதே நமஹ, முனயே நமஹ, பிராஜிஷ்ணவே நமஹ, போஜனாய போக்த்ரே நமஹ, லோகநேத்ரே நமஹ, துராதராய நமஹ, அதீந்திரியாய நமஹ, மகாமாயாய நமஹ, சர்வாவாசாய நமஹ, சதுஷ்பதாய நமஹ, காலயோகினே நமஹ, மகாநாதாய நமஹ, மகோத்சாஹாய நமஹ, மகாபலாய நமஹ, மகாபுத்தயே நமஹ, மகாவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரி மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அநிர்தேஷ்ய வபுஷே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சர்வஹார்யமிதாய நமஹ, கதயே நமஹ, பஹுஸ்ருதாய நமஹ, பஹுமயாய நமஹ, நியதாத்மனே நமஹ, பவோத்பவாய நமஹ, ஓஜஸ்தேஜோத்யுதிகராய நமஹ, நர்த்தகாய நமஹ, சர்வகாமகாய நமஹ, நிருத்யப்ரியாய நமஹ, நிருத்யநிருத்யாய நமஹ, பிரகாஷாத்மனே பிரதாபனாய நமஹ, புத்தஸ்பஷ்டாக்ஷராய நமஹ, மந்த்ராய நமஹ, சன்மானாய நமஹ, சாரசம்ப்ளவாய நமஹ, யுகாதிகிருத்யுகாவர்த்தாய நமஹ, கம்பீராய நமஹ, ரிஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டான விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விரோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய விபுதாஶ்ரயாய நமஹ, பாலரூபாய நமஹ, பலோன்மாதினே நமஹ, விவர்த்தாய நமஹ, கஹனாய குரவே நமஹ.

ஆதிசக்தியாய நமஹ, நதீதராய நமஹ, ஆக்ஞாதாராய நமஹ, த்ரிஷூலினே நமஹ, ஷிபிவிஷ்டாய நமஹ, சிவாலயாய நமஹ, பாலகில்யாய நமஹ, மஹாசாபாய நமஹ, திக்மாம்ஷவே நமஹ, நிதயே அவ்யயாய நமஹ, அபிராமாய நமஹ, சுஷரணாய நமஹ, சுப்ரமண்யாய நமஹ, சுதாபதயே நமஹ, மகவதே கௌஷிகாய நமஹ, கோமதே நமஹ, விஶ்ராமாய நமஹ, சர்வசாசனாய நமஹ, லலாடாக்ஷாய நமஹ, விஸ்வதேஹாய நமஹ, சாராய நமஹ, சம்சார சக்ரபிருதே நமஹ, அமோகதண்டினே நமஹ, மத்யஸ்தாய நமஹ, ஹிரண்யாய நமஹ, ப்ரஹ்மவர்ச்சசினே நமஹ, பரமார்த்தாய நமஹ, பரமயசே நமஹ, சம்பராய நமஹ, வ்யாக்ரகாய நமஹ, அனலாய நமஹ, ருச்சயே நமஹ, வரருச்சயே நமஹ, வந்த்யாய நமஹ, வாசஸ்பதயே நமஹ, அஹர்பதயே நமஹ, ரவயே விரோசனாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, சாஸ்திரே வைவஸ்வதாய நமஹ, அஜ

சமாரயே நமஹ, சவித்ரே நமஹ, ரவிலோச்சனாய நமஹ, வித்வத்தமாய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்யகல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவணகீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்னநாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்க்ருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, புவே நமஹ, புவோலக்ஷ்மியை நமஹ, கிரீட்டித்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, சுதீராய நமஹ, ருசிராங்கதாய நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, நயாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, காஷ்யபாய நமஹ, பானவே நமஹ, பீமாய நமஹ, பீமபராக்கிரமாய நமஹ, பிரணவாய நமஹ, சப்ததாசாராய நமஹ, மகாகாயாய மகாதனுஷே நமஹ, ஜன்மாதிபாய நமஹ, மகாதேவாய நமஹ, சகலாகமபாரகாய நமஹ, தத்வாதத்வவிவேகாத்மனே நமஹ, விபூஷ்ணவே நமஹ, பூதிபூஷணாய நமஹ, ரிஷயே நமஹ, ப்ராஹ்மண விஜிஷ்ணவே நமஹ, ஜன்மமிருத்யுஜராதிகாய நமஹ, யஜ்ஞாய யஜ்ஞபதயே நமஹ, யஜ்வனே நமஹ, யஜ்ஞாந்தாய நமஹ, அமோக விக்ரமாய நமஹ, மகேந்திராய நமஹ, துர்பராய நமஹ, சேனினே நமஹ, யஜ்ஞாங்காய யஜ்ஞவாஹனாய நமஹ, பஞ்சப்ரஹ்ம சமுத்பத்தயே நமஹ, விஸ்வேஷாய நமஹ, விமலோதயாய நமஹ, ஆத்மயோனயே நமஹ, அநாத்யந்தாய நமஹ, ஷட்விம்ஷத் சப்தலோகத்ருஷே நமஹ, காயத்ரீ வல்லபாய நமஹ, ப்ராம்ஷவே நமஹ, விஸ்வாவாசாய நமஹ, பிரபாகராய நமஹ, சிஷவே நமஹ, கிரிரதாய நமஹ, சம்ராட் சுஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமோகாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜ்யோதிஷே நமஹ, அணுஜ்யோதிஷே நமஹ, ஆத்மஜ்யோதிஷே நமஹ, அசஞ்சலாய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஷ்மஸ்ருணே நமஹ, சாஸ்திரநேத்ரத்ரயீதனவே நமஹ, ஞானஸ்கந்தாய நமஹ, மகாஜானினே நமஹ, நிருத்பத்தயே நமஹ, உபப்ளவாய நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே ஆதித்யாய நமஹ, யோகாச்சாரியாய நமஹ, ப்ருஹஸ்பதயே நமஹ, உதாரகீர்த்தயே நமஹ, உத்யோகினே நமஹ, சத்யோகினே நமஹ, சதசன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே ராகேஷாய நமஹ, சாதிஷ்டானாய நமஹ, ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாணயே நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, மனோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகமாசீனாய நமஹ, சுக்லாய நமஹ, சாந்தாய விருஷாகபயே நமஹ, விஷ்ணவே நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அர்த்தநாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய புருஷ்டுதாய நமஹ, ப்ரஹ்மகர்பாய நமஹ, ப்ருஹத்கர்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ, தனாகமாய நமஹ, ஜகதித்தைஷி சுகதாய நமஹ, குமாராய நமஹ, குஷலாகமாய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, ஜ்யோதிஷ்மதே நமஹ, நானாபூததராய நமஹ, த்வனயே நமஹ, அரோகாய நமஹ, நியமாத்யக்ஷாய நமஹ, விஸ்வாமித்ராய த்விஜோத்தமாய நமஹ, ப்ருஹஜ்யோதிஷே நமஹ, சுதாம்னே நமஹ, மஹாஜ்யோதிஷே நமஹ, அனுத்தமாய நமஹ, மாதாமஹாய நமஹ, மாதரிஷ்வனே நமஹ, நபஸ்வதே நமஹ, நாகஹாரத்ருஷே நமஹ, புலஸ்த்யாய நமஹ, புலஹாய நமஹ, அகஸ்த்யாய நமஹ, ஜாதுகர்ண்யாய நமஹ, பராசராய நமஹ, நிராவரணதர்மஜ்ஞாய நமஹ, விரிஞ்சாய நமஹ, விஷ்டரஸ்ரவசே நமஹ,
ஆத்மபுவே நமஹ, அனிருத்தாய நமஹ, அத்ரிஞானமூர்த்தயே நமஹ, மகாயசசே நமஹ, லோகசூடாமணயே நமஹ, வீராய நமஹ, சண்டசத்யபராக்ரமாய நமஹ, வியாலகல்பாய நமஹ, மகாகல்பாய நமஹ, மகாவ்ருக்ஷாய நமஹ, கலாதராய நமஹ, அலங்கரிஷ்ணவே நமஹ, அச்சலாய நமஹ, ரோசிஷ்ணவே நமஹ, விக்ரமோத்தமாய நமஹ, ஆஷுசப்தபதயே நமஹ, வேகினே நமஹ, ப்ளவனாய நமஹ, சிகிசாரதயே நமஹ, அசம்ஸ்ருஷ்டாய நமஹ, அதிதயே நமஹ, சக்ராய ப்ரமாதினே நமஹ, பாபநாசனாய நமஹ, வசுஸ்ரவசே நமஹ, கவ்யவாஹாய நமஹ, ப்ரதப்தாய நமஹ, விஸ்வபோஜனாய நமஹ, ஜர்யாய நமஹ, ஜராதிஷமனாய நமஹ, லோஹிதாய நமஹ, தனூனபாதே நமஹ, ரிஷதஸ்வாய நமஹ, நபசே நமஹ, யோனயே நமஹ, சுப்ரதீகாய நமஹ, தமிஸ்ரக்னே நமஹ, நிதாகாய தபனாய நமஹ, மேகாய பக்ஷாய நமஹ, பரபுரஞ்சயாய நமஹ, முகானிலாய நமஹ, சுனிஷ்பண்ணாய நமஹ, சுரபயே நமஹ, சிசிராத்மகாய நமஹ, வசந்தாய.

விமலாய நமஹ, விஸ்வவாஹனாய நமஹ, பாவனாய நமஹ, புருஜிதே நமஹ, சக்ராய நமஹ, த்ரிவித்யாய நமஹ, நரவாஹனாய நமஹ, மனோபுத்தயே நமஹ, அஹங்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, தேஜோநிதயே நமஹ, ஞானநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விக்னகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

ஜனகாய நமஹ, சாரு விஷல்யாய நமஹ, லோகசல்ய கிருதே நமஹ, சதுர்வேதாய நமஹ, சதுர்பாவாய நமஹ, சதுராய சதுரப்ரியாய நமஹ, ஆம்னாயாய நமஹ, சமாம்னாயாய நமஹ, தீர்த்த தேவ சிவாலயாய.

0: நமஹ ந்யாயாய நமஹ ந்யாயகம்யாய நமஹ நிரஞ்சனாய நமஹ சஹஸ்ரமூர்த்னே நமஹ தேவேந்திராய நமஹ சர்வசாஸ்திர பிரபஞ்சனாய நமஹ முண்டாய நமஹ விரூபாய நமஹ விக்ருதாய நமஹ தண்டினே நமஹ தாந்தாய நமஹ குணோத்தமாய நமஹ பிங்களாக்ஷாய நமஹ ஹர்யக்ஷாய நமஹ நீலக்ரீவாய நமஹ நிராமயாய நமஹ சஹஸ்ரபாஹவே சர்வேஷாய நமஹ சரண்யாய நமஹ சர்வலோகபிருதே நமஹ பத்மாசனாய நமஹ பரஞ்சோதிஷே நமஹ பராவர பரம்பலாய நமஹ பத்மகர்பாய நமஹ மகாகர்பாய நமஹ விஸ்வகர்பாய நமஹ விசக்ஷணாய நமஹ பராவரஜ்ஞாய நமஹ பீஜேஷாய நமஹ சுமுகாய சுமஹாஸ்வனாய நமஹ தேவாசுர குரவே தேவாய நமஹ தேவாசுர நமஸ்கிருத்யாய நமஹ தேவாசுர மகாமாத்ராய நமஹ தேவாசுர மகாஸ்ரயாய நமஹ தேவாதி தேவாய நமஹ தேவர்ஷி தேவாசுர வரப்ரதாய நமஹ தேவாசுரேஸ்வராய நமஹ திவ்யாய நமஹ தேவாசுர மகேஸ்வராய நமஹ சர்வதேவமயாய நமஹ அசிந்த்யாய நமஹ தேவதாத்மனே நமஹ ஆத்மசம்பவாய நமஹ ஈட்யாய நமஹ அனீஷாய நமஹ சுரவ்யாக்ராய நமஹ தேவசிம்ஹாய நமஹ திவாகராய நமஹ விபுதாக்ரவரஸ்ரேஷ்டாய நமஹ சர்வதேவோத்தமோத்தமாய நமஹ சிவஜானரதாய நமஹ ஸ்ரீமதே நமஹ சிகிஸ்ரீ பர்வதப்ரியாய நமஹ ஜயஸ்தம்பாய நமஹ விசிஷ்டம்பாய நமஹ நரசிம்ஹநிபாதனாய நமஹ ப்ரஹ்மச்சாரிணே நமஹ லோகச்சாரிணே நமஹ தர்மச்சாரிணே நமஹ தனாதிபாய நமஹ நந்தினே நமஹ நந்தீஸ்வராய நமஹ நக்னாய நமஹ நக்னவ்ரதரா நமஹ சுசயே நமஹ லிங்காத்யக்ஷாய நமஹ சுராத்யக்ஷாய நமஹ யுகாத்யக்ஷாய நமஹ யுகாவஹாய நமஹ ஸ்வவஷாய நமஹ சவஷாய நமஹ ஸ்வர்கஸ்வராய நமஹ ஸ்வரமயஸ்வனாய நமஹ பீஜாத்யக்ஷாய நமஹ பீஜகர்த்ரே நமஹ தனகிருத்தர்மவர்த்தனாய நமஹ தம்பாய நமஹ அதம்பாய நமஹ மகாதம்பாய நமஹ சர்வபூதமஹேஸ்வராய நமஹ ஸ்மசானநிலையாய நமஹ திஷ்யாய நமஹ சேதவே நமஹ அப்ரதிமாக்ருதயே நமஹ லோகோத்தரஸ்புடாலோகாய நமஹ த்ரயம்பகாய நமஹ நாகபூஷணாய நமஹ அந்தகாரயே நமஹ மகத்வேஷினே நமஹ விஷ்ணுகந்தரபாதனாய நமஹ வீததோஷாய நமஹ அக்ஷயகுணாய நமஹ தக்ஷாரயே நமஹ பூஷதந்தஹ்ருதே நமஹ பூர்ஜடயே நமஹ கண்டபரஷவே நமஹ சகலாய நமஹ நிஷ்கலாய நமஹ அனகாய நமஹ ஆதாராய நமஹ சகலாதாராய நமஹ பாண்டுராபாய நமஹ மிருடாய நமஹ நடாய நமஹ பூர்ணாய நமஹ பூரயித்ரே நமஹ புண்ணியாய நமஹ சுகுமாராய நமஹ சுலோசனாய நமஹ சாமகேயாய நமஹ பிரியகராய நமஹ புண்ணியகீர்த்தயே நமஹ அனாமயாய நமஹ மனோஜவாய நமஹ தீர்த்தகராய நமஹ ஜடிலாய நமஹ ஜீவிதேஸ்வராய நமஹ ஜீவிதாந்தகராய நமஹ நித்யாய நமஹ வசுரேதசே நமஹ வசுப்ரியாய நமஹ சத்கதயே நமஹ சத்கிருதயே நமஹ சக்தாய நமஹ காலகண்டாய நமஹ கலாதராய நமஹ மாணினே நமஹ மான்யாய நமஹ மகாகாலாய நமஹ சத்பூதயே நமஹ சத்பராயணாய நமஹ சந்திரசஞ்சீவனாய நமஹ சாஸ்திரே லோககூடாய நமஹ அமராதிபாய நமஹ லோகபந்தவே நமஹ லோகநாதாய நமஹ கிருதஜ்ஞாய கிருதிபூஷணாய நமஹ அனபாயக்ஷராய நமஹ காந்தாய நமஹ சர்வசாஸ்திரபிருதாம்பராய நமஹ தேஜோமயாய நமஹ லோகமாயாய நமஹ அக்ரண்யே நமஹ அணவே நமஹ சுசிஸ்மிதாய நமஹ பிரசன்னாத்மனே நமஹ துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய நமஹ, விசோகாய நமஹ, சோகநாசனாய நமஹ, த்ரிலோகாத்மனே நமஹ, த்ரிலோகேஷாய நமஹ, சுத்தாய நமஹ, சுத்தயே நமஹ, ரதாக்ஷஜாய நமஹ, அவ்யக்தலக்ஷணாய நமஹ, அவ்யக்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, விஷாம்பத்யே நமஹ, வரஷீலாய நமஹ, வரதுலாய நமஹ, மானாய நமஹ, மானதனாய மயாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ, ஹம்சாய நமஹ, ஹம்சகதயே நமஹ, யமாய நமஹ, வேதசே நமஹ, தாத்ரே நமஹ, விதாத்ரே நமஹ, அத்ரே ஹர்த்ரே நமஹ, சதுர்முகாய நமஹ, கைலாசசிகரவாசினே நமஹ, சர்வாவாசினே நமஹ, சதாங்கதயே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹரிணாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யோகினே நமஹ, யோகவித் ப்ரஹ்மணே நமஹ, ப்ரஹ்மண்யாய நமஹ, ப்ராஹ்மணப்ரியாய நமஹ, தேவப்ரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தேவஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, பலாத்யக்ஷாய நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவர்தனாய நமஹ, நிர்மதாய நிரஹங்காராய நமஹ, நிர்மோஹாய நமஹ, நிருபத்ரவாய நமஹ, தர்பக்னே நமஹ, தர்பிதாய நமஹ, த்ருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்த்திஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூதபவ்ய பவண்ணாதாய நமஹ, ப்ரபவாய நமஹ, ப்ராந்திநாசனாய நமஹ, அர்த்தாய நமஹ, அனர்த்தாய நமஹ, மஹாகோஷாய நமஹ, பரகாரியைக பண்டிதாய நமஹ, நிஷ்கண்டகாய நமஹ, கிருதானந்தாய நமஹ, நிர்வியாஜாய நமஹ, வியாஜமர்தனாய நமஹ, சத்வவதே நமஹ, சாத்விகாய நமஹ, சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ, அகம்பிதாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நைகாத்மனே நைக கர்ம கிருதே நமஹ, சுப்ரீதாய நமஹ, சுமுகாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, சுகராய நமஹ, தக்ஷிணாய நமஹ, அனலாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்ததராய நமஹ, துர்யாய நமஹ, பிரகடாய நமஹ, ப்ரீதிவர்தனாய நமஹ, அபராஜிதாய நமஹ, சர்வசஹாய நமஹ, விதக்தாய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, அத்ருதாய நமஹ, ஸ்வத்ருதாய நமஹ, சாத்யாய நமஹ, பூர்த்தமூர்த்தயே நமஹ, யசோதராய நமஹ, வராஹஸ்ருங்கத்ருஷே நமஹ, வாயவே நமஹ, பலவதே நமஹ, ஏகநாயகாய நமஹ, ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ, ஸ்ருதிமதே நமஹ, ஏகபந்தவே நமஹ, அநேகத்ருஷே நமஹ, ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிக்ருத்பூதயே நமஹ, பூஷணாய நமஹ, பூதவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பக்தகாயஸ்தாய நமஹ, காலஜ்ஞானினே நமஹ, கலாவபுஷே நமஹ, சத்யவிரத மகாத்யாகினே நமஹ, நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, கலங்காகாய நமஹ, கலங்கக்னே நமஹ, ஸ்வபாவருத்ராய நமஹ, மத்யஸ்தாய நமஹ, சத்ருக்னாய நமஹ, மத்யநாசகாய நமஹ, சிகண்டினே நமஹ, கவசினே நமஹ, சூலினே நமஹ, சண்டினே நமஹ, முண்டினே நமஹ, குண்டலினே நமஹ, மேகலினே நமஹ, கவசினே நமஹ, கட்கினே நமஹ, மாயினே சம்சார சாரதயே நமஹ, அமிருத்யவே சர்வத்ருஷே நமஹ, சிம்ஹாய நமஹ, தேஜோராஷயே மகாமணயே நமஹ, அசங்கேயாய நமஹ, அப்ரமேயாத்மனே நமஹ, வீர்யவதே நமஹ, காரியகோவிதாய நமஹ, வேத்யாய நமஹ, வேதார்த்த வித்கோப்த்ரே நமஹ, சர்வாச்சாராய நமஹ, முனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியதர்ஷனாய நமஹ, சுரேஷாய நமஹ, சரணாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சப்த ப்ரஹ்ம சதாங்கதயே நமஹ, காலபக்ஷாய நமஹ, கலங்காரயே நமஹ, கங்கணீகிருத வாசுகயே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீபர்த்ரே நமஹ, நிஷ்கலங்காய நமஹ, விஷ்ருங்கலாய நமஹ, த்யுமனயே தரணயே நமஹ, தன்யாய நமஹ, சித்திதாய நமஹ, சித்திசாதனாய நமஹ, நிவ்ருத்தாய நமஹ, சம்வ்ருதாய நமஹ, ஷில்பாய நமஹ, வியூடோரஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏகஜ்யோதிஷே நமஹ, நிராதங்காய நமஹ, நாராயணாராயண பிரியாய நமஹ, நிர்லேபாய நமஹ, நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ, நிர்வ்யக்ராய நமஹ, வ்யக்ரநாசனாய நமஹ, சவ்யஸ்தவ பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே வ்யாசமூர்த்தயே நமஹ, அனாகுலாய நமஹ, நிரவத்ய பதோபாயாய நமஹ, வித்யாராஷயே நமஹ, அவிக்ரமாய நமஹ, பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ, க்ஷுத்ரக்னே நமஹ, நித்யசுந்தராய நமஹ, தைர்யாக்ரியதுர்யாய நமஹ, தாத்ரீஷாய நமஹ, சாகல்யாய நமஹ, சர்வரீபதயே நமஹ, பரமார்த்த குரவே த்ருஷ்டயே நமஹ, குரவே நமஹ, ஆஶ்ரிதவத்ஸலாய நமஹ, ரஸாய நமஹ, ரஸஜ்ஞாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசத்வாவலம்பனாய நமஹ. இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹி பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நமஶிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல ஷாக்கா மண்டலம் 1 சூக்தம் 93. தேங்க்யூ.

ராஜாதிருஷ்டயஃ த்வன்னோ அக்னே தவா தேவ பாயுபிர்மகோனோ ரக்ஷ தன்வஶ்ச வந்யா.

அதிபிசுகேபீரோச்சனோதீச்சூஹி தேவா உபாபீவதமஸ்வினோ பானஷர்மா யச்சதம்.

0: इति त्रयत्रिंशोऽध्यायः। ओम्।
1: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू shaivam.org रेडियोस 24/7 स्पिरिचुअल चैनल्स फ्रॉम shaivam.org। ओम नमः शिवाय।
2: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by Sri Nochur Venkatraman. Thank you. Om Namah Shivaya.
3: Nyamisham Sharanam Prabhadye. அருணாச்சலவரற்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகரகணபதியே கரமருளிக் காப்பாயேம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

அருணாச்சலாம் அகம் புகுந்தீர்த்து உன் அககுகை சிறையாய். அருணாச்சலாம் ஆறு காவினையாண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலாம்.

அச்சலாம் உனையே மாற்றி ஓடாதுள்ளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலாம். ஊர் சுற்றுளம் வீடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலாம். ஏனைய

அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம்.

Dear listeners லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 8. Thank you.

சாஹாம் தைத்திரிய சம்ஹிதா ஆஃப் த கிருஷ்ண யஜுர்வேதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 8th சாப்டர் 6th வர்ஸ் கிருத்திவாசா இட் எண்ட்ஸ் வித் கிருத்திவாசா மீன்ஸ் த ஒன் ஹூ இஸ் கவர்ட் வித் த ஸ்கின் அண்ட் வித் திஸ்

0: நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: Om Namah Shivaya. Lokanam Sudhirekale Satyaram Nalukaya Shivaya Brahma.
3: Akshana Pramana Atinahi Vastu Siddhi Jagatkaranam Brahma Kim Pramana
4: Kim Pramanakam
3: Kim Pramanakam
4: Kim Pramanakam Ekam Padam
3: इत्यतः
4: आह शास्त्रयोनित्वात् सूत्रस्य अवतारिका दीयते. इदं तु प्रसिद्धं लक्षणप्रमाणाधीना हि वस्तुसिद्धिः. यदा लक्षणमुच्यते तदानीं तल्लक्षणकं वस्तु केन प्रमाणेन सिद्ध्यति इति प्रमाणविषयक आकाङ्क्षा भवति. तदानीं प्रमाणं वक्तव्यं. तदर्थं प्रमाणं वक्तुं सूत्रम् आरभ्यते शास्त्रयोनित्वात् इति. नैव यादृशं लक्षणं ब्रह्मणः उक्तं तादृशलक्षणविशिष्टं ब्रह्म वर्तते इत्यत्र किं प्रमाणम् इति प्रमाणविषयकजिज्ञासा. अस्यां जिज्ञासायां प्रमाणं वक्तव्यम्. एतादृशे ब्रह्मणि किं लौकिकं प्रमाणं किमपि अस्ति वा, प्रत्यक्षमस्ति वा, अनुमानमस्ति वा, अथवा अन्यदेव किमपि अस्ति वा इति. तर्हि अत्र शास्त्रमेव प्रमाणं. शास्त्रं वेदः, तदेव मूलप्रमाणम्. अन्यत् यत्किञ्चित् प्रमाणम् अस्ति चेदपि तद् वेदानुसारित्वेन प्रमाणं भवति, न तु स्वतन्त्रं प्रमाणं. तर्हि स्वतन्त्रं प्रमाणं तु वेद एव इति वक्तव्यं. तदर्थम् इदं सूत्रम् आरभ्यते शास्त्रयोनित्वात्.
3: यतः शास्त्रं योनिः प्रमाणं तत एव जगज्जन्मादिलक्षणं ब्रह्म भवति इति शेषः.
4: ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति कुतः? तत्र किं प्रमाणं? ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति इत्यत्र किं प्रमाणम् इत्युक्ते वेदः. वेदेन उच्यते, वेदेन तदेव तात्पर्येण बोध्यते इति कृत्वा ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति. जगज्जन्मादिलक्षणं यस्य तत् जगज्जन्मादिलक्षणं, ब्रह्मणः विशेषणं तथाविधं भवति इति. यतः शास्त्रं योनिः प्रमाणम्, अत्र योनिशब्दः वर्तते सूत्रे. अन्त योनिशब्दतक् प्रमाणम् अर्थम्, योनिशब्दतक् कारणम् अर्थं साधारणम. अद् कारणं नाम हेतुः. ஹேது ரெண்டு விதத்தில் இருக்கு. ஒன்று காரகஹேது, இன்னொன்று ஜ்ஞாபகஹேது. தெரியும் இல்லையா? காரகஹேது ஜ்ஞாபகஹேது. காரகம்னா ஜனகம், ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடியது. இப்போ வன்னியும் தூமத்தையும் எடுத்து பாரு. வன்னியும் தூமவும் அனுமானத்தில் தூமஹா ஹேதுன்னு சொல்கிறோம் இல்லையா? தூமஹா கதம் ஹேது பவதி? வன்னி கலு ஹேது தூமஸ்ய. யார் ஒருத்தர் கேட்குறா இருந்து வச்சுப்போம், என்ன பதில்? தூமம் வன்னிக்கு காரணமா, வன்னி தூமத்துக்கு காரணமா? வன்னி தானே தூமத்துக்கு காரணம். அப்ப வன்னி ஹேதுன்னு சொல்லணும். அப்ப நீங்க ஏன் தூமம் ஹேதுன்னு சொல்றீங்க?
3: தூமம் பிரதி வன்னி காரக ஹேது, வன்னி பிரதி தூமா ஞாபக.
4: அதுதான் அடுத்து, அதுதான் சொன்னேன். பிரகிருதி அனுமானே ஞாபக ஹேது அபேட்சதே. யதா வன்னி தூமஸ்ய ஜனக ஹேது காரக ஹேது, அதேவ தூமா வன்னே ஞாபக ஹேது. காரணம் வினா காரியம் ந ஜாயதே இது கிருத்வா காரியம் காரணம் ஞாபயதி. காரியம் காரணம் ஞாபகத்தை, காரணத்தை தெரிவிக்கிறது. அதனால அனுமானத்தில் தூமம் ஹேதுன்னு சொல்லுவோம். அத்த அப்போ என்னாச்சுன்னா யோனி சப்தத்துக்கு காரணம்னு அர்த்தம். காரணம் ரெண்டு விதமா இருக்கு, ஜனக காரணம், ஞாபக காரணம். காரக ஹேது ஞாபக ஹேது. பிரகிருத்தே பிரம்மணா காரணம் கிம் இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி. ஜிஜ்ஞாசா நாஸ்தி இத்துக்கே பிரம்மணா ஜனக ஹேது கா இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி. பிரம்மணா அநாதித்வாத் தரி பிரம்மணா ஜ்ஞாபக ஹேது கா. பிரம்மம் இருக்கு, இப்பேற்பட்ட லக்ஷணத்தோட பிரம்மம் ஒரு வஸ்து இருக்கு இத்தியத்ரா என்ற விஷயத்துல என்ன ஞாபகம்? ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் என்ன? இயம் பிரமாண ஜிக்யாசா. தஸ்யாம் பிரமாண ஜிஜ்ஞாசாயாம் சத்யாம் சாஸ்திரமேவ தத்ர பிரமாணம் இது வக்தவியம் வர்த்தது. ததனுசாரேண விக்ரஹம் பிரதர்சயதி யதஹா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஏவ ஜன்மாதி லக்ஷணம் ப்ரஹ்ம பவதி இது சேஷ. சின்ன விஷயம் இருக்கு என்னன்னா, விக்ரஹ பேத சாங்கர பாஷ்யத்துல வேற விதமான விக்ரஹம் பஹூரிஹி எடுத்திருக்கா, இந்த விக்ரஹம் சொல்லல. அர்த்தம் இதுதான், இந்த அர்த்தத்துல கொண்டு வரணும். சாஸ்திரம் தை சங்கர பகவத் பாதை கிங் கிருதம் சாஸ்திரம் யோனிஹி யஸ்ய தத சாஸ்திர யோனி பிரம்ம சாஸ்திரம் வேத சாஸ்திரம் யோனிஹி யோனிஹி ஞாபகஹேது சாஸ்திரம் யோனிஹி ஞாபகஹேது யஸ்ய பிரம்மணஹ தத பிரம்ம சாஸ்திர யோனி தஸ்ய பாவஹ சாஸ்திர யோனித்வம் தஸ்மாத் சாஸ்திர யோனித்வாத் இதி பஹூரிஹி சமாசம் ஆதாய சூத்ரார்த்தோ வர்ணிதா. ஏதைஹி ஆச்சாரியைஹி கிங் க்ரியதே சாட்சாதேவ தத்ருஷஹ உச்சதே. சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம் சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம் இத்யுக்தே சாஸ்திரம் ப்ரதி ஹேதுத்வம் இத்யர்த்தோ நாஸ்தி.
3: சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம்
4: சாஸ்திரஸ்யைவ ஹேதுத்வாத் ஹேதுத்வம் ஞாபகத்வம் ஹேதுத்வம் ஞாபகத்வம் அதுல வித்தியாசம் இல்ல. பிரம்ம ப்ரதி கஸ்ய ஞாபகத்வம் சாஸ்திரஸ்யைவ ஞாபகத்வம் சொல்லணும் இல்லையா, தமேவ அர்த்தமாதாய சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம் சாஸ்திர நிரூபிதம் யோனித்வம் இல்ல, சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய யோனித்வம் காரணத்துவம் ஞாபகஹேதுத்வம் பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனி சாஸ்திரம் யோனிஹி யோனிசப்த ஸ்வபாவதஃ புல்லிங்கே அஸ்தி பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனிஹி தர்ஹி சாஸ்திரே யோனித்வம் அஸ்தி கலு ததாதாய விக்ரஹ கிருதஃ சாஸ்திரஸ்ய யோனித்வாத் சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம். இந்த விக்ரஹம் இவர் தான் சொல்லியிருக்கார், அவரே சொல்லல, அதுல ஒரு விசாரம் பண்ணிருக்காரு. இங்க லக்ஷணம் இது சப்தஸ்ய அர்த்தம் அசாதாரண தர்மம் இது சஹ அர்த்தம் அத்ர நாபேக்ஷதே. ஞாபகத்வம் இத்யுக்தே போதகத்வம் இத்யர்த்தம் பிரமாண விதயா போதகத்வம் லக்ஷணம் இத்யர்த்தோ நாத்ர. ரூபஸ்ய ஞாபகம் பவதி பிரத்யக்ஷ பிரமாணம் சக்ஷுரிந்திரியம் இத்யுக்தே அர்த்தகஹ. ரூபஸ்ய லக்ஷணம் அசாதாரண தர்மஹ சக்ஷுரிந்திரியம் இத்யர்த்தோ நாஸ்தி. ரூபஸ்ய ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம் ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம் கீதே ரூபே இத்யுக்தே ஏதாதிருஷே ரூபே சுக்லரூபம் வர்த்ததே இத்யத்ர கிம் பிரமாணம் இத்யுக்தே சுக்லரூபஸ்ய லக்ஷணம் ந சுக்லரூபஸ்ய அசாதாரண தர்மஹ அன்யேவ பவது ததா அதஹ இதானீ லக்ஷண சப்தஸ்து பிரமாண பரதயா ந ப்ரயுக்தஹ. லக்ஷண சப்தஹ ந ப்ரயுக்த ஏவ ஜைமினிய சூத்ரே லக்ஷண சப்தஹ ப்ரயுக்தஹ பிரமாண பரதயா சோதனா லக்ஷணார்த்தோ தர்மஹ இதி. அத்ர லக்ஷண சப்தஹ நாஸ்தி சாஸ்திர பிரமாணகத்வாத் சாஸ்திர பிரமாணகத்வாத் இது யதா அர்த்தஸ்ய ததா பகவத்பாதைஹி விக்ரஹ சங்கராச்சாரியைஹி விக்ரஹ கிருதஹ. சாஸ்திரம் யோனி யஸ்ய தத் சாஸ்திர யோனி சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம பௌரிஹி இருக்காங்க, இவர் பௌரிஹி சொல்லல. அது அந்த விக்ரஹ வேதம் வர்றதுக்கு என்ன ஒரு காரணம்னா, இந்த இப்படியே சொல்லலாமோ இல்லையோ அவர் இப்படி சொல்லல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி சாதாரணமா அது இவர் எடுத்து காமிச்சிருக்கார். இப்போ அத்த வியாக்கியானே பட்டாமி யதஹா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஹ இது அத்த பாஷ்யே அஸ்தி கிள யதஹா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஹ. இந்த பாஷ்ய பங்கியை வச்சுட்டு இவர் இந்த விக்கிரகத்தை எடுத்திருக்கார். சாஸ்திரஸ்ய யோனி யோனித்வம் சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் இது விக்கிரஹ விவக்ஷிதா. சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி ஞாபகத்வாத் இது விக்கிரஹ விவக்ஷிதான் இத்தனேன சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் தஸ்மாதிதி ஷஷ்டி சமாசாஸ்ரயணேன சாஸ்திரஸ்ய பிராமாண்யாத் இத்யர்த்தே சூத்திரம் யோஜிதம் வியாக்கியானம். இது ஏன் அவர் சொல்லலைனால், அதுக்கு ஒரு காரணம், குணவாச்சித்வாத் குணவாச்சினா சப்தேன சக ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி. ஷஷ்டி சமாசம் சாதாரணமாக வர முடியாது. பூரண குணேத்தியாதி சூத்திரம் அந்த சூத்திரம் பார்க்கணும். பூரண குணேத்தியாதி சூத்திரேன குணசப்தா ததா வர்த்ததே குணவாச்சக சப்தேன ஷஷ்டி சமாச நிஷேதோ வர்த்ததே. அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய சப்தம் தானே யோனித்வம் யோனித்வம் இது தர்ஹி ஷஷ்டி சமாசம் சாஸ்திரஸ்ய யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திர யோனித்வம் இது சமாசம் ந சித்தியதி இது ஆலோச்ச பகுரீகில் உக்தா தை. அப்ப ஏன் இவர் இப்படி சொன்னார் கேட்டா அதுக்கும் சமாதானம் கொடுக்கிறார். சாதாரணதா எதபி சூத்திர சாட்சா சௌத்திரேண நிஷேதேன நிஷேதேவ பவதி ஏவம் சமாசோ ந சித்தியதி இத்தேவ ததாபி ஞாபகபலாத் சித்தியதி இது. ஷஷ்டீ சமாச நிஷேதா ஷஷ்டீ சமாச நிஷேத நிஷேதா சியாத் கலு இத்துக்தே ததஅசிஷ்யம் சம்யா பிரமாணத்வாதிதி சௌத்திர நிர்தேச தரிசனாத் இது சமாதானம் உத்தம். எதபி சூத்திரகாரேண சமாசம் நிஷித்த ஏவ கண்டதா ஏவம் சமாசோ ந பவதி இது. பரந்து குற்றச்சித் சூத்திரகார ஏவ ஸ்வயம் தாதிருஷம் சமாசம் கிருத்வா பிரதர்ஷயதி தரி தத்பலாத் சமாச சித்தியதி இது. சூத்திரகாரஹ சாக்ஷாத் ஏவம் சமாசோ பவது இது நோபதிஷ்டவான். பரந்து சௌத்திரேண நிர்தேசேன சோபி சமாசஹ பிராமாணிகஹ இது சித்தியதி இது. ததர்த்தம் சூத்திரம் உதாகிருதம் தத் அசிஷ்யம் சம்யா பிரமாணத்வாத் இது சூத்திரம்.
5: சௌத்திரத்வாத்
4: சாது இத்தேவ ந சத்யம் பவதுக்தம் சம்யகேவ.

0: हि किमर्थं तथा अयं विग्रहः त्यक्तः इत्युक्ते क्लेशः वर्तते खलु, एवं सौत्रेण निर्देशेन साधनीयं वर्तते, तदपेक्षया बहुरिहिरेव अस्तु इति तैः तथा कृतम्। इदानीम् आयतुल्या यतशास्त्रं योनिः प्रमाणम् अतः एव जन्मादि जगज्जन्मादिलक्षणं ब्रह्म भवति इति शेषः, विषयस्तु स्पष्टः।
1: अत्र जगत्कारणं ब्रह्म शास्त्रैकगम्यम् उत प्रमाणान्तरेणापि गम्यम् इति सन्देहः।
0: अधिकरणे सन्देहः, इपो साक्षात् अधिकरणे सिद्धान्तः कः क्रियते? शास्त्रं ब्रह्मणि प्रमाणं भवत्येव भवत्येव इति यदा सिद्धान्तः क्रियते तर्हि न भवति इति पूर्वपक्षः कर्तव्यः, तदनुसारेण सन्देहः उत्थापनीयः। जगत्कारणं ब्रह्म शास्त्रैकगम्यं शास्त्रैकप्रमाणकम् उत न उत प्रमाणान्तरेणापि गम्यम् इति सन्देहः। शास्त्रेणैव अवगम्यं वा अथवा शास्त्रमेव प्रमाणं वा अथवा प्रमाणान्तरमपि अस्ति वा इति सन्देहः।
1: जगदिदं सावयवं कार्यमेव तच्च वैचित्र्यगर्भितत्वेन स्वोचितकर्तृकम् इति कर्ता कश्चित् कल्पनीयः सर्वज्ञत्वादिमान्। न असौ शास्त्रैकगम्य इति न अस्मिन् शास्त्रस्य प्रामाण्यम्।
0: नासौ शास्त्रैकगम्यः इति, नासौ शास्त्रैकगम्य इति तत् पठिकम्बुद् नासौ शास्त्रैकगम्यः इति इति विसर्गं योजयित्वा पठनीयम्, अथवा नासौ शास्त्रैकगम्य इति तत्र संहितां विना शास्त्रैकगम्य इति पठनीयं, शास्त्रैकगम्य इति एवं न पठनीयम्।
1: न असौ शास्त्रैकगम्यः इति न अस्मिन् शास्त्रस्य प्रामाण्यम्, शास्त्रस्य प्रमाणान्तर अप्राप्तविषयत्वात्।
0: पश्यतु नैयायिकरीत्या इदानीं यदा विचार्यते तर्हि शास्त्रैकगम्यम् इति न, अनुमानेन गम्यते, अनुमानं वर्तते। जगत्कारणत्वेन किल परमेश्वरः साधनीयः, जगत्कारणत्वेन परमेश्वरं साधयितुम् अनुमानं वर्तते प्रसिद्धं, तर्हि अनुमानेन सिद्ध्यति, तर्हि अनुमानेनैव न शास्त्रेणैव सिद्ध्यति इति किमर्थं वक्तव्यम्? अनुमानेनापि सिद्ध्यति इति वक्तुं शक्यते खलु? शक्यते इति पूर्वपक्षः पङ्क्तिं योजयति।
1: जगदिदं सावयवं कार्यमेव तच्च वैचित्र्यगर्भितत्वेन
0: किम् अनुमानम् उच्यते अत्र? नैयायिकानाम् अनुमानमेव शित्यं कुरादिकं कर्तृजन्यं कार्यत्वादिति उच्यते किल, அந்த அனுமானம் தான், சப்தங்கள் வித்தியாசமா இருக்கிறது தான். கிருத்தியம் குராதிகம் சொல்ற வேண்டிய இடத்துல வைச்சித்திர கர்ப்பிதத்துவேனான்னு இருக்கு இல்லையா, இந்த விசித்திரம் ஜெகத், விசித்திரம் கிரி நதி சமுத்திராதி சகிதம் ஜெகத், இந்த விசித்திரம் இது சப்தேன அஸ்மதாதிபி கர்த்தும் அசக்கியம், கேனச்சித் புருஷேண உற்பாதயித்தும் அசக்கியம் ஜெகத் இது விவக்ஷா வர்த்தது, தர்த்தம் வைச்சித்திர கர்ப்பிதம் இது கிருத்வா ஸ்வோசித கர்த்தகம், ஸ்வோசித ததுச்சித கஷ்டித் கர்த்தா, அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தா, சோசித கர்த்தகம் இது கஷ்டித் கர்த்தா சித்தியதி, தரி பக்ஷஸ்து கஹா இத்யுக்த நையாயிகைஹி யதா உக்தம் தத்வதேவ கிருத்யங்குராதி ரூபம் கிரி நதி சமுத்திராதி யுக்தம் ஜெகத் விமதம் ஜெகத், விமதம் ஜெகத் பிராச்சீன கிரந்தேஷு லிகந்தி விமதம் ஜெகத் தெரியுமா, விமதம் விமதம் இத்யுக்தே விமதி விப்ரதிபத்தி விப்ரதிபன்னம் ஜெகத், விப்ரதிபன்னம்னா மாறி மாறி அர்த்தோ சந்தேகாஸ்பதம் இத்தியர்த்தம், சந்தேகாஸ்பதம் என்ன, சகர்த்திருகம் வா நவா, சகர்த்திருகம் வா நவா இத்தியாகாரக சந்தேகஸ்ய விஷயீபூதம் ஜெகத், அதுதான் பட்சம். ஏன் அப்படி சொல்லணும்னா கட்டாதிக்கம் திருஷ்டாந்தி கர்த்தவியம் கலு, கடவத திருஷ்டாந்தம் பண்ணும், கடத்துக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு யாருக்குமே சந்தேகம் இல்லை, கிரி நதி நதி சமுத்திராதி நாம் கஷ்டித் கர்த்தா அஸ்தி வா நவா அங்க சந்தேகம் இருக்கு, கண்ணால தெரியல யாரும் கர்த்தா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க சாதாரணமா பிரத்யக்ஷமா இல்ல, தரி பிரத்யக்ஷ சித்த கர்த்திருக்கம் எத்யத் வர்த்ததே கட பட்டாதிகம், அதெல்லாம் திருஷ்டாந்தமா பட்சத்திலிருந்து வெளியே போடணும் இல்லையா, பக்ஷாத் பகிஷ்கர்த்தவியம், அப்பதானே அது திருஷ்டாந்தமா சொல்ல முடியும், ததர்த்தம் விமதம் ஜெகத் இது வதந்தி, விமதம் இத்தியுக்தே இதம் சர்வம் அண்டர்ஸ்டுடு, தத்ர எங்க கர்த்தா இருக்கா இல்லையான்னு நமக்கு சந்தேகமா இருக்கோ அது பட்சமா வச்சுக்கணும், சாத்திய சந்தேகா வரணும் இல்லையா, சாத்திய சந்தேகம் இருக்கணும் பட்சத்துல, அத்த அந்த சாத்திய சந்தேகத்தோட இருக்கிற அந்த பட்சம் அது காமிக்கிறதுக்கு விமதம் ஜெகத்னு சொல்லலாம். அஸ்து ததைவ விவக்ஷாது சாயவ விமதம் ஜெகத் சகர்த்திருக்கம், ஹேது என்ன, காரியத்வா காரியத்வா கடவத் சொல்லணும், ததானியம் பிரதமத ஏதே கிம் லிகந்தி ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ, கிமர்த்தம் ததா உத்தம், ஏதோ ஒன்று எழுதும்போது அதுக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் கொண்டு வரணும் இல்லையா. ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ.

0: जगतः अस्मात् कार्यत्वं सावयवत्वात्
1: சாவயவத்வாத் காரியத்துவம் சித்தியதி. அது எதுக்கு சொல்லணும்? இப்போ பக்ஷத்துல ஹேது இருக்கணும் இல்லையா? பக்ஷம் என்ன? ஜெகத்து பக்ஷம். ஹேது காரியத்துவம், காரியத்துவ ரூபோ ஹேது ஜெகதி அஸ்தி. அது முதல் சாதிக்கணும் இல்லையா? கஷ்டித் பிரச்சேத் சமகிரம் ஜெகத் காரியமேவா இது கிமர்த்தம் தொயா கதம் நிர்ணயம் தொயா காரியம் சேத் தசிய கர்த்தா அபேட்சதே. ஒரு காரியமா இருந்தா தானே கர்த்தா வேணும். இதெல்லாமே காரியம் எதுக்கு சொல்லணும்? எங்க வந்து பிரத்யக்ஷமா காரியத்துவம் தெரியுறதோ அது காரியம், அங்க கர்த்தா கர்த்தாவும் தெரியுது. கட்டப்பட்டாதிக்கம் காரியம் நமக்கு பிரத்யக்ஷமா இருக்கு, அதுக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு சந்தேகம் கூட இல்லை. கர்த்தா கண்ணால தெரியுது. எங்க வந்து கர்த்தா தெரியறது இல்லையோ அது காரியமாக காரியமே இல்லைன்னு சொல்லுங்க. கர்த்தா இல்லை, காரியமும் இல்லை. தத் கர்த்தா கர்த்தா அத்த கர்த்தாபி நாஸ்தி தத் காரியமபி நாஸ்தி கர்த்திருத்தமும் சகர்த்திருக்கத்துமபி நாஸ்தி காரியத்துமபி நாஸ்தி இத்துச்சதாம். இத்தியுக்தே அப்படி இல்லைன்னு சொல்லணும். ஜெகத காரியம்தான். ஹேது சித்தியர்த்தம் அனுமானாந்தரம் பக்ஷே ஹேது நாஸ்தி சேத் கா தோஷா ஸ்வரூபாசித்தி. பக்ஷே ஹேத்வபாவ ஸ்வரூபாசித்தின்னு வரும். ஹேத்வபாவோ பக்ஷா ஸ்வரூபாசித்தி. தரி பக்ஷா ஜெகத் தத்ர காரியத்வமேவ நாஸ்தி இது கஷ்டித் வதேத். தரி ஸ்வரூபாசித்தி சங்கியதே. ஸ்வரூபாசித்தி வாரணாய வாரணாய பிரதமத அன்யத் அனுமானம் கர்த்தவ்யம். ஜெகத் காரியம் சாவயவத்வாத். ஜெகத் காரியம் சாவயவத்வாத். அனேன சாவயவ் எத்யத் சாவயவம் தத்தத் காரியம் வியாப்தி இருக்கு இல்லையா? கிரி சமு நதி சமுதிராதிக்கம் சாவயவம் வானவா இத்தித்திர கசியாபி சந்தேகோ நாஸ்தி. சாவயவமேவ. தரி சாவயவத்வேன ஹேதுனா பக்ஷீபூதே பிரபஞ்சே காரியத்துவம் சித்தியதி. இதானீம் ததேவ காரியத்துவம் ஹேது கிருத்திய சகர்த்தகத்துவம் சாத்தியதே. இது ரீதி எதர்த்தம் ததா லிகிதம். ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச
0: வைசித்ரி கர்த்திகத்வேன சோசித கர்த்திருக்கம் கர்த்தா கஷ்டித் கல்பனீயம்
1: இதி இதி சோசித கர்த்திருக்கம் இதி இதெல்லாம் காரியமா இருக்கோ அது அப்பேற்பட்ட காரியத்தை உண்டு பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தாவோட சேர்ந்தது இத்தியர்த்தம். அது சோசித கர்த்தகம் ததா விவக்ஷா வருது. தச்ச வைசித்ய கர்ப்பிதத்துவேன. அப்ப பிரபஞ்சம் எப்பேற்பட்டது நமக்கு தெரியும், வைசித்ய கர்ப்பிதமா இருக்கு. அதனால தஸ்யாபி ததாவித கஷ்டித் கர்த்தா மகாத்மா அபேட்சதே சாமான்யா கஷ்டித் கர்த்தா நசித்தியதி. சர்வஜத்வாதி குணக கஷ்டன கர்த்தா அபேட்சதே. சர்வஜா இருந்தா தான் அது பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது பூர்வபக்ஷா நாம அனுமானேனாபி சித்தியதி. இது நாஸ்தி அனுமானேனாபி சித்தியதி. இது சர்வஜத்வாதிமான் கஷ்டன கர்த்தா அனேன அனுமானேன சித்தியதி. ஏன்னா சர்வஜனா இல்லைன்னா அது சித்தியதி. அர்த்தாபத்தி பிரமாணம் அங்கீகரியதே சம்யக் தேனாபி சித்யதி தாவதேவ
0: சித்தாந்தஸ்து.
2: அத்ர பூர்வபக்ஷி நையாயிகஹ ஆச.
1: ததா நாபேக்ஷதே. அத்ர ப்ரஹ்மசூத்ரேஷு இதானீம் பூர்வபக்ஷி கஷ்சித் நையாயிகோ வா ததைவ அபேக்ஷதே இதி நாஸ்தி. இதானீம் பௌதுத்தரீத்யா ததா ஸ்வீகாரேபி தோஷோ நாஸ்தி. கஷ்சித் தார்ஷனிகஹ அன்யஹ பூர்வபக்ஷி இத்யபி நாபேக்ஷதே. சூத்ரகாரஹ ஸ்வாதந்த்ரேணாபி ஏவம் சம்பாவிதம் பக்ஷம் பூர்வபக்ஷத்வேன யோஜயிதும் ப்ரபவதி. அது எதாவது மையா இதுவும் ஆதாவே உத்தம் இத்தியுக்தே பிரத்யதிகரணம் பவான் கஷ்டன அன்யம் தார்ஷனிகம் பூர்வபக்ஷித்வேன ஸ்தாபயிதும் எதி பிரயத்ததே அது கிடைக்காது, நடக்கவே நடக்காது. அதனால சந்தேகஸ்து கஷ்டித் பிராப்யதே. சந்தேகே சந்தேகே தத்ர நிராகரணீயா கோட்டிஹி பூர்வபக்ஷ கோட்டிஹி தாவதேவ. தாம் கோட்டிம் ஸ்வீகரித்த கஷ்டித் அன்யஹ கஷ்டன தார்ஷனிகஹ தத்ர யுத்தம் கர்த்தும் திஷ்டத்யேவ இதி நாஸ்தி. அஸ்தி சேத் அஸ்து தாவதேவ. அத்ர து பௌதுக்த ரீத்யா நையாயிகஹ பூர்வபக்ஷி இதி கதனே விரோதோபி நாஸ்தி.
0: சாஸ்திரஸ்ய பிராமண்யம் நாஸ்தி இது கதம்.
1: इति शङ्का भवति खलु. शास्त्रेण न गम्यते इति कथं भवता उच्यते? अनुमानेन, अनुमानेनापि सिद्ध्यति, अनुमानेनापि सिद्ध्यतु, शास्त्रेणापि सिद्ध्यतु. परन्तु कथम् आचार्यः लिखति? नासौ शास्त्रैकगम्यः इति, अयं परमात्मा शास्त्रेणैव अवगम्यते इति तु नास्ति, अनुमानेनापि अवगम्यते इति कृत्वा अस्मिन् शास्त्रस्य कथं लेखनीयमासीत्? शास्त्रस्यैव प्रामाण्यमिति वक्तुं न शक्यते इति खलु वक्तव्यं, परन्तु शास्त्रस्य प्रामाण्यमेव नास्ति इति लिखति. तत् कथं, कुतः एवं लिख्यते इति स्वयमेव अग्रे स्पष्टीकरोति. पश्यतु अग्रे अग्रिम अग्रिमं पङ्क्तिं पठतु.
0: शास्त्रस्य प्रमाणान्तर अप्राप्तविषयत्वात्.
1: तदेव, शास्त्रस्य प्रमाणान्तर अप्राप्तः विषयः वक्तव्यः. अनधिगते मानान्तरेण अनधिगते विषये शास्त्रस्य प्रामाण्यं वक्तव्यम्. इदानीं किं भवति? अयं परमात्मा अनुमानेनापि यदि अवगन्तुं शक्यः तर्हि शास्त्रस्य सः असाधारणो विषयः नास्ति इत्यागतम्. शास्त्रं परमात्मतात्पर्यकं न भवति इत्यागतम्. येन असाधारणमानविषयमिल्लत् मानान्तरेणापि लभ्यते खलु. अपोर अर्थवादं मादरियायु परमात्मप्रतिपादकं शास्त्रवाक्यम् अर्थवादः इति भविष्यति. यतोहि मानान्तरेण अनवगम्यः विषयः यः वर्तते तत्रैव शास्त्रस्य परमं तात्पर्यं वक्तव्यम्. अन्यत्र सर्वत्र अवान्तरं तात्पर्यमेव, परमं तात्पर्यं तु न सिद्ध्यति. प्रत्यक्षेणानुमानेन प्रत्यक्षेणानुमित्या वा यस्तूपायो न बुध्यते एतं विदन्ति वेदेन तस्माद् वेदस्य वेदता नृक. எந்த ஒரு விஷயம் பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமானத்தினாலேயோ ஒன்றும் கிரகிக்க முடியாதோ அப்பேற்பட்ட விஷயத்தை தெரிவிக்கிறதுனால தான் வேதத்தை வேதம்னு சொல்றதுன்னு. மானாந்தரேன அனதிகதே விஷய வேதஸ்ய பிராமணியம் வக்தவியம். இப்போ பரமாத்மஸ்வரூபம் என்றது அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்க முடியும்னா சத்தியம் அனுமானேன அவகமியத்தை குரு தரி தத்போதனாய வேதா நாகதா இது ஆயாதி. தத் மானாந்தரேன அனுமானேன சித்தமேவ வேதேன அனூத்தியதே இது வக்தவியம் ஆபததி. यदि तथा स्यात् तर्हि मानान्तरेण अवगते अर्थे वेदस्य प्रामाण्यं न भवति इत्यागतं. प्रामाण्यं नाम तदेव तात्पर्येण बोध्यते इति वक्तुं न शक्यते इत्यागतम्. अदु ओरु कुळपम्. इन्नोन्न अनुमानं एप्पेर्पट्ट स्वरूपत्ते कामिक्रतु अदुदान् इप्पो एडुक्क मुडियुम. अन्त अनुमानत्तोड एदावदु विरोधम् इरुन्दाल् अंग तडुक्कुम. अदु एडुक्क कूडादु. वेदत्तिनु वेदम् अनुमानं पोर वळियिल वेदम् पोणन्नु वरुम். अनुमानाधीनमा वेदत्ते कोण्डु पोणन्नु वरुम். अप्डि एल्लाम् एप्पट्ट श्रमंगळ् इरुक्कु. तथा च अनुमानेनापि सिद्ध्यतु वेदेनापि सिद्ध्यतु इति सुन्नाल् अपि विड मुडियादु. अतः यदि अनुमानेन सिद्ध्यति इत्युच्यते तर्हि वेदस्य तत्र प्रामाण्यमेव न भविष्यति उक्तरीत्या. अतः वेदः प्रमाणं न भवति इत्यपर्यन्तं पूर्वपक्षः प्राप्तः. चोदनैव प्रामाण्यम् इति मीमांसायां धर्मे किं प्रमाणम् इत्युक्ते विधिरेव प्रमाणं. चोदनैव प्रमाणम् इति वर्तते. मानान्तराणां तत्र प्रवेश एव नास्ति इति कृत्वा. अत्र तु किं भवति? मानान्तरस्यापि कश्चन प्रवेशो वर्तते. परमात्मा इति कश्चित् अस्ति वा इत्युक्ते ऊहितुं शक्यते कथञ्चित्. अनुमानतु गुरु वेल इर्कङ्ग ज्योतिष्टोमेन स्वर्गो भवति वा इति पृष्टे तत्र अनुमानस्य अनुमानेन किमपि कर्तुं न शक्यते. एवं त्वया एवं यागहोमादिकं क्रियते चेत् मरणानन्तरं किमपि बलं भवति वा इति अदुक एतावत् लाजिक् इर्क. अनुमानस्य तत्र प्रवेश एव नास्ति इति कृत्वा क्लेशो नास्ति. इङ्ग अपडि इल्ल. अनुमानं किट्ट वरद् परमात्मा इर्कान्नु केट्टाल् அனுமானம் கிட்ட வருது. ஆனால் அது பூர்ணமா ஒரு பிரமாணமா ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லலாம் சித்தாந்தத்துல. ததர்த்தம் பூர்வபக்ஷம் கிருத்வா ஸ்தாபிதம் இதானீம். சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயத்வா பிரமாணாந்தரேன அப்ராப்தோ யோ விஷய தஸ்மின்னேவ விஷயே சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் வக்தவ்யம் இது கிருத்வா யதி வேத வேதவாக்கியானாம் பரமாத்மனி பிராமாண்யம் வக்தவ்யம் பரமாத்ம விஷயே வேதவாக்கியம் பிரமாணம் இது வக்தவ்யம் தர்ஹி வேதேன யாதிருஷப் பரமாத்மா பிரமீயதே தாதிருஷப் பரமாத்மா அந்நேன பிரமாணேன நைவ பிராப்யதே இது உபபாதனீயம் அஸ்தி ததர்த்தம் யத்ன கிரியதே. அதஹ பூர்வபக்ஷம் ஏவம் கிருத்வா சித்தாந்தஹ உச்சதே. சித்தாந்தஸ்து
0: ஜகத்காரணம் பிரம்ம வேதாந்த சாஸ்திரைக கம்யம்
1: ஜகத்காரணம் பிரம்ம வேதாந்த சாஸ்திரைக கம்யம். வேதாந்த சாஸ்திரம்னா உபனிஷத்துன்னு அர்த்தம். वेदान्तशास्त्रं वेदान्तो नाम उपनिषत्. वेदानाम् अन्ते विद्यते. अन्ते इत्युक्ते अवसाने इति एकः अर्थः. आदोड नल्लद् अन्तशब्दस्य निर्णयः इत्यर्थो वर्तते. अन्तो नाम निर्णयः. वेदस्य तात्पर्यार्थः यत्र निर्णीयते परमतात्पर्यविषयीभूतः परमात्मा उपनिषद्भागे निर्णीयते इति कृत्वा तेषाम् उपनिषद्वाक्यानां वेदान्तः इति शब्दः. अपि वेदान्तः इत्युक्ते द्वैतवेदान्तम् अद्वैतवेदान्तम् अपि एतत् कूडा उपनिषत्तुनर्थम् உபனிஷத் வாக்கியம் இத்தர்த்தா. तत्र वेदान्तशास्त्रैकगम्यं वेदान्तरूपं यत् शास्त्रं शास्यते अनेन शास्त्रं वेदान्त एव शास्त्रं वेदान्तशास्त्रं तेन गम्यं बोध्यं तेनैव बोध्यं न प्रमाणान्तरेण लभ्यते इति कथं ज्ञायते वेदान्तेनैव बोध्यते उच्यते वेदान्तवाक्यमेव वदति वेदान्तवाक्येनैव इदम् अवगन्तव्यमिति வேதாந்தவாக்கியத்தினாலேயா பரமாத்மா தெரிஞ்சுக்கணும் பரமாத்மாவே தெரிஞ்சுக்கணும் என்றது வேதாந்த வாக்கியமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அசுது நாவேதவின் மனுதே தம் பிரஹந்தம் தம் பிரஹந்தம் பிரஹந்தம் இது சப்தசுக்கு அர்த்தா பிரம்மா இது அர்த்தா ஒரே தாத்து பிரத்யம் மட்டும்தான் மாறுறது. பிருஹன் பிருஹந்தோ பிருஹந்தா பிருஹத் பிருஹதி பிருஹந்தி விடியாவது சொல்லுங்க நபும்சகமோ புல்லிங்கமோ பிருஹி விருத்தோ இது தாத்து தாமதேவ பிருஹந்தம் இத்தியுக்தே பிரம்மத்தை அர்த்தம் அத்திருத்தம் புல்லிங்கம் எடுத்திருக்காரு அவதான் பரமாத்மானம் அவேதவித் நமனுதே யஹ வேதம் நஜானாதி சஹ நஜானாதி அஸ்ய அர்த்தகஹ வேதேனைவ அவகந்தும் சக்யதே இதி கலு ததேவ இத்யாதிஷு வேதாந்த சாஸ்திரம் அந்தரேண ப்ரஹ்மணோ போதா சம்பவ ஶ்ரவணாத் போத போதோ ந சம்பவதி இதி ஶ்ரூயதே.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.